ஆகாஷ்வாதி, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நீங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 1 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி 6 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

குரல் அமுதம் அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் குரல் எண் 1 குரல். மணித்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கான் வாழ்க்கை துணை. பொருள்: குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல பண்புகளை பெற்று தன் கணவனின் வருமானம் அறிந்து குடும்பம் நடத்துபவளே சிறந்த வாழ்க்கை துணை ஆவாள். குறளும் பொருளும் மீண்டும். குறள்: மணித்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. பொருள்: குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல பண்புகளை பெற்று தன் கணவனின் வருமானம் அறிந்து குடும்பம் நடத்துபவளே சிறந்த வாழ்க்கை துணை ஆவாள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடையம் நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:05 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. திடக்கழிவு மேலாண்மை குறித்து தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. டயாஸ்டசிஸ் ரெசிட்டி எனப்படும் கர்ப்ப காலத்திற்கு பிறகு வயிற்று தசைகள் விலகுதல் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். இணையவழி வங்கி மோசடிகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். பதினைந்துக்கு தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர் மற்றும் ஒரே சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். அதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 பூங்காவனம் உதகை லவுடேல் நீலகிரிஸ் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புவீர்கள். 12:05 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள்.

2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல். மாலை 4 மணிக்கு

0: நாடகம் ஒளிச்சித்திரம். ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் அறுப்பத்துக்கு விலக்கேற்றும் வேலை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளில் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் மலை காய்கறிகளில் கொடி வகை பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:15 திரைகானம். 10:00 ரவிவாஷ்ய அகில் பாரதிய சங்கீத் சபா விதுசி பிராத்திமா திலக் அவர்களின் காயல் இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். இத்துடன் இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi held a meeting with the newly appointed national office bearers of the BJP at the party headquarters in New Delhi yesterday. Besides BJP President Nitin Naveen, the meeting was attended by the party's national vice presidents and general secretaries, among others. The Prime Minister said in a social media post that organizational meetings are all about new ideas and perspectives aimed at strengthening the party and deepening connect with the people. He said it was a great interaction with fellow party colleagues and the new organizational team. Earlier, BJP National President Nitin Naveen held a meeting with the newly appointed national office bearers. Mr. Nitin Naveen informed that during the meeting, the BJP also passed a resolution regarding the honor and protection of the historical legacy of Vande Mataram. In the resolution, the party has condemned and unequivocally opposed the decision taken by the Congress Working Committee on the 19th of this month to reaffirm its 1937 resolution restricting the singing of Vande Mataram to its first 2 stanzas at Congress programs. The party also resolved to uphold the honor, dignity, legacy and national status of the complete Vande Mataram as the national song of India, as an immortal symbol of the country's national consciousness and freedom struggle. Defense Minister Rajnath Singh has asserted that non-violence and peace is India's culture and no one should make the mistake of considering this value of non-violence as its weakness. Mr. Singh said that safeguarding the country's security, sovereignty and honor is the foremost duty of the government. Mr. Singh was speaking at a function in New Delhi. Mr. Singh also said that Jain religion is the pride of India's civilization and culture, and the Narendra Modi government has given priority to the preservation and promotion of the Jain traditions and heritage. He said in the past few years, more than 20 revered Tirthankara idols that were stolen at some point in time have been brought back to India from foreign countries. Union Minister of Chemicals and Fertilizers Jagat Prakash Nadda reviewed the preparedness of the Department of Fertilizers for the ongoing Kharif and upcoming Rabi seasons. During the meeting held in New Delhi yesterday, Secretary and senior officers of the Department of Fertilizers were present. In a social media post, Mr. Nadda said that the fertilizer situation remains comfortable. He said ensuring a continued uninterrupted supply and timely availability of fertilizers to farmers remains the top priority of the government. External Affairs Minister Dr. S. Jayashankar will undertake a 2-day official visit to Russia beginning today. The minister will co-chair the 27th session of the India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation. During the visit, Dr. Jayashankar will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. More than 70 British parliamentarians have written

0: The UN Secretary General Antonio Guterres urging intervention over the worsening situation in Pakistan occupied Jammu and Kashmir, POJK. They've called for an end to the bloodshed caused by Pakistani forces and measures to protect civilian lives. The appeal comes amid the escalating violence and abuses in the occupied territory, where hundreds have been killed and injured in a brutal crackdown by Pakistani forces. The region also remains under a strict blockade, curfew, and a total communications blackout. Canadian Prime Minister Mark Carney has said that Canada will match the United States' new tariffs dollar for dollar to protect Canadian workers, farmers, families, and businesses after trade negotiations between the two countries collapsed. In a social media post, Carney said, "For over a year, Canada has worked intensively and in good faith with the U.S. to negotiate a new comprehensive trade deal." Carney further said he had instructed Canadian negotiators to return to Ottawa after over a year of discussions with Washington, adding that Canada could not accept the offer made by the U.S. The Sports Ministry has approved a 492-member Indian contingent for the Asian Games, which will begin next month in Japan. The contingent includes 265 male and 227 women athletes, with athletics accounting for the largest share of 73 participants. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
2: பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு செய்யும் இலக்கணமில் கற்பனையே என்று மனோன்மணியம் சுந்தரனார் போற்றும் தன்மையது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டுள் ஐந்து பாட்டுக்கள் ஆற்றுப்படைகள். அவற்றுள் ஒன்று சிறுபான்ாற்றுப்படை. இந்நூலில் இடைக்கணி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஓய்மாநாட்டு நல்லியக்கோடனின் வள்ளல் தன்மையை பாட வந்த புலவர், சிறுபான்ாற்றுப்படையில் தமிழகம் சிறப்புற்று விளங்க காரணமாயிருந்த கடையழு வள்ளல்களின் வரலாற்றையும் தொகுத்து கூறி அவர்களை விட மேம்பட்டவன் நல்லியக்கோடன் என்று உயர்த்தி பாடுகின்றார். கடையழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதிகன், நள்ளி, ஓரி என ஏழு பேரின் ஈகைத்தன்மையை வரிசையாக கூறி அவர்களினும் உயர்ந்து விளங்கிய தன்மையை பாடுகின்றார். எழுசமம் கடந்த எருவுழறு துணிதோள் எழுவர் பூண்ட ஈகைச் சண்ணுகம் விதிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நோண்தாள் என்று அந்த ஏழு வள்ளல்களுக்கும் நல்லியக்கோடன் ஒருவனே சமம் என்று பாடுகின்றார். பேகன் மயிலுக்கு போர்வை தந்தான், பாரி முல்லைக்குத் தேரிந்தான். இவ்வாறு அகிரணைப் பொருள்களைக் கண்டு உள்ளம் இறங்கிச் செய்தது அருட்கொடை எனலாம். காரி வறுமையால் வாடி வருந்தி இரவலர்க்கெல்லாம் உரையாது வழங்கிய பெருங்கொடையனெல்லாம். ஆய் அண்டிரன் ஆண்டவனுக்களித்தது பற்றற்ற கொடையெனலாம். அதியமான் அவ்வைக்களித்த அமிழ்துபுளை திங்கணி உயிர்க்கொடை எனலாம். நள்ளி கரவில்லாத நெஞ்சத்தோடு நட்டார்க்களித்த கொடை அறக்கொடை எனலாம். வல்வில் ஓரி இசைவாணர் முதலியோர்க்கு அளித்தது கலைக்கொடை எனலாம். இவையெல்லாம் கொடைமடமே ஆனாலும் அவர்கள் உள்ளத்தின் மேன்மையை காட்டுகின்றன. இத்தகு கொடைத்தன்மைகள் அனைத்தும் நல்லியக்கோடன் ஒருவனிடத்திலேயே பொருந்தியிருந்தன என்பது நல்லூர் நத்தத்தனாரின் உயரிய எண்ணமாகும். நல்லியக்கோடனிடம் பரிசில் பெற்று வந்த சிறுபானன் தான் அவ்வள்ளலை அடைவதற்கும் இருந்த நிலையை வறுமை வாழ்வை படம்போல் பரிசில் நாடும் பாணனுக்கு எடுத்துரைக்கின்றான். பரிசிலனே, யாம் நல்லியக்கோடனை சென்று பார்ப்பதற்கு முன்பு வறுமை புணியால் வாடினோம். எமது அடுக்களையில் நாய் குட்டியோடு படுத்துறங்கும். இமைதரவா கண்களையும் வளைந்த செவிகளையுமுடைய நாய்க்குட்டிகள் பால் குடிக்க நினைத்து மடியை முட்டும். அவ்வருத்தம் பொறாது அத்தாய் நாய் குறைத்து கொண்டே இருக்கும். மற்றொரு புறம் வீட்டு கூரையிலிருந்த கைமரங்கள் விழுந்து கொண்டிருக்கும். சுவர்கள் பழுது பார்க்க முடியாமல் கரையானுக்கு இரையாகி காளான்கள் முளைத்திருக்கும். பல நாட்களாக சாப்பிடாத நிலை. அடங்கிய பசியும் ஒடுங்கிய இடையுமுடைய என் மனைவி வெளியே சென்று வேளைக்கீரை கொண்டு வருவாள். அதனை வேக வைத்துள்ள உப்புக்கும் வழியில்லை. உப்பில்லா கீரையை ஒக்கலும் மக்களும் சூழ யாம் உண்போம். உண்ணுங்கால் புறங்கூறித் திரியும் புள்ளிய பெண்கள் எம்மை காணாதவாறு கதவினை அடைத்துக் கொள்வதும் உண்டு. அழிபசி அடைந்து வறுமைக்கு கொள்கலமாக இருந்த நாங்கள் நல்லியக்கோடனை சென்று கண்டு

0: பாடி பொன்னும் பொருளும் பெற்று இப்போதுதான் வருகின்றோம். இன்று எங்களுடைய வறுமை வாழ்வு பெருமை தரத்தக்கதாக நல்லியக்கோடன் மாற்றியதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் நீயும் அவ்வள்ளலிடம் சென்றால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆகும் என்று சிறுபாணன் மற்றவனுக்கு கூறி ஆற்றுப்படுப்பது சிறப்புக்குரியதாகும். ஆகவே நல்லியக்கோடனின் அரண்மனை பெரும் பாதுகாப்பை உடையதாயினும் பொருணர்க்காயினும் புலவர்க்காயினும் அருமறை நாவின் அந்தனர்க்காயினும் கடவுள் மால்வரை களர் விடுத்தன்ன அடையா வாயிலவன் என்று பாடி அவனுடைய வள்ளல் தன்மையை மேம்படுத்தி இருக்கின்றார் நல்லூர் நத்தத்தனார்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இனி கேட்கலாம் அருளிசை கேட்பதற்கு முன்னதாக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கீடுபாடல் வாணி ஜெயராம் வாய்ஸில் ஒலித்தது. இத்துடன் அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோ டைம் சரியா 6:40 ஆயிட்டிருக்கு. இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோ சிலியம் லிலாசினம் 5 கிலோவுக்கு 1 ஹெக்டர் என்ற அளவில் இட வேண்டும். பட்டாணி பயிரில் பியூசேரியம் வாடல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டாசிம் 2 கிராமுக்கு 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நீர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிகுளோரைட் 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஹஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: பட்டாளி வந்து எப்படிங்கன்னா, நம்ம வெயில் டைம்ல போடலாங்க, நல்ல ஈடு கிடைக்கும், நல்ல இந்த இது இல்லாம வரும். மழை டைம்ல இந்த கார் டைம்ல போட்டீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வராதுங்க. வந்தாலும் எப்படின்னா கொஞ்சம் விளைச்சல் கம்மியா கிடைக்குங்க. எப்படின்னா ஒரு சீக்கு மழை அதிகமா இருந்தா வேர்ப்பூச்சி விழுந்துரும், கொஞ்சம் சீக்கு போட்டுரும். இப்போ காத்து இருந்துச்சுன்னா, காத்து கீழே சாஞ்சிருச்சுன்னா அதிகமா நம்மளுக்கு ஈல்டு கொடுக்காதுங்க. அதனால வெயில் டைம்னா இந்த பிரச்சனை நல்லா ஈல்டு கொடுக்கும், மழை டைம்லலாம் கொஞ்சம் பாதிப்பாகுதுங்க. அதே மாதிரி பனி டைம்லலாம் போட்டோம்னா நல்லா விளைச்சல் நல்லா இருக்குங்க.
2: நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் குறைந்த செலவில் அதிகமான லாபம் ஈட்டணும் அப்படின்னா சில வகையான கொடி வகை பயிர்களை தான் சாகுபடி செய்ய வேண்டியதாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா அவரை, பட்டாணி, மேரக்காய் இது போன்ற பயிர்கள். இந்த பயிர்களை சாகுபடி செய்யறதுல தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி கே நந்தகுமார் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அஹிம்சை என்பது நாட்டின் பலவீனமாக யாரும் கருதக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை, கண்ணியத்தை பாதுகாப்பதே அரசின் முதன்மையான கடமை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சமண மதம் இந்தியாவின் நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமைக்குரிய அடையாளம் என்றும், அதன் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு காலகட்டங்களில் கடத்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட புனித சின்னங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரம்பரிய இழைகளுடன் புதிய இழைகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி செய்யும் ஆலைக்கு சென்று பார்வையிட்ட அவர், மறுசுழற்சி, மறுபயன்பாடு போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக ஜவுளி கழிவுகள் புதிய பொருட்களாக உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிறு விற்பனையகத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் அங்குள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயின்று வரும் மாணவர்களிடையே அமைச்சர் கலந்துரையாடினார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தாவேக அரசின் 100 நாள் சாதனைகள் குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரை தூய்மையான நவீன நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வரி பணத்தை முறைகேடு செய்பவர்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். பெருமளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டும் வகையில் ஏற்றுமதியில் திருப்பூர் சாதனை படைத்து வருவதாக திரு அருண்ராஜ்

0: தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கடந்த 2019 தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைத்து நதிகளையும் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும், தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை வழங்குவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மென்ட் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: திடக்கழிவு மேலாண்மை 2026 வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றக்காக மக்கள்கிட்ட போயிட்டு அவேர்னஸ் மூலமா அந்த கருத்துக்களை சேர்க்கணுன்ற எண்ணத்துல அந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து எல்லா அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் முக்கியமா அந்த யூனிட்ஸ் மாஸ்க்கு டெம்பிள் கல்யாண மண்டபம் ஸ்கூல்ஸ் மற்ற எல்லா இடங்கள்லருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வர சொல்லி அவங்களுக்கு முறையான ஒரு அவேர்னஸ் கம் இந்த ட்ரைனிங் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
0: குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விளக்க நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று வெலிங்டனை சேர்ந்த குடியிருப்பு வாசி திரு வினோத் தெரிவித்தார்.
3: வெளிண்டின் கண்ட்ரோல்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் வந்து 26 சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு எப்படி வந்து பிரிக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் வந்து எவ்வாறு பிரிக்கணுன்ற வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இது மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளாத நிகழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கருப்பு பிளாஸ்டிக் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குப்பை வந்து எவ்வாறு பிரிக்கணுன்ற சிறப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக இருந்தது.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. பலோச்சிஸ்தானில் உள்ள மஸ்தாங் மாவட்டத்தில் குடிமக்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பலோச் மனித உரிமைகள் குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பனாமா நாட்டு கொடியுடன் 24 மாலுமிகள் மற்றும் 72,100 மெட்ரிக் டன் இரும்பு தாதுவுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் வங்கக்கடலில் மூழ்கியது. மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் நிகழும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் கூட்டுக்குழு அமைப்பது என்று மேகாலயா அசாம் மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. 387th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் பெரிய திருமஞ்சன அபிஷேகம் நேற்று நடைபெற்றது.

விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரேஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது திடக்கழிவு மேலாண்மை இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
2: கவலை கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை திடக்கழிவு மேலாண்மை. நமது வீடுகளில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குப்பைகளை உற்பத்தி செய்கிறோம் என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நமக்கு தேவையான குப்பைகள், மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என்று நமக்கு அரசாங்கமே ஒவ்வொரு வீடுகளில் வீடு வீடாக வந்து தூய்மை காவலர்கள் மக்கும் குப்பையை தனியாகவும் மக்காத குப்பை தனியாகவும் நம்மளோடு பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் எவ்வளவு குப்பைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்வதே இல்லை. இன்றைய தினம் மக்கும் குப்பைகளை பிரித்து கொடுப்பதோடு நம்மளுடைய கடமை முடிந்து விடுவதில்லை. குப்பைகளை தேவையில்லாமல் எவ்வளவு குப்பைகள் நம்மை அறியாமல் உற்பத்தி செய்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த குப்பைகள் எங்கெங்கே தேவை, உதாரணத்திற்கு இன்று பரவலாக ஏற்படும் உணவகங்கள், ஒரு செல்போனை எடுத்தால், அமேசானை எடுத்தால், எடுத்த உடனே ஆர்டர் செய்த உடனே நம் வீட்டை தேடி வரும் உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டவுடன் அதனோடு தூக்கி எறியும் அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் எவ்வளவு வருகிறது என்பதை பாருங்கள். நாம் உண்ட உணவு, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய இது, நமது வீட்டில் சமைத்து உண்ணும் பொழுது இந்த குப்பைகள் எல்லாம் வருவதில்லை. வீட்டில் அழகாக சமைக்கலாமே, அதுதான் இன்றைய கலாச்சாரம். இன்று நம்மையெல்லாம் சாப்பிடு சாப்பிடு என்று டிவி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களிலும் மற்ற எல்லா வகையிலுமே இந்த விளம்பரங்கள் மூலம் நம்மை எதையாவது ஒன்று சாப்பிட வேண்டும், வீட்டு இட்லி சாப்பிடுவதே கேவலம் என்ற ஒரு நிலைமைக்கு நமது இளைய தலைமுறை வந்துவிட்டார்கள் என்பது மிக ஒரு வருத்தமான ஒரு செய்தி. நம்மளுடைய இளம் பருவத்தினில் உலக அளவில் 5 பேர் 100 பேர் ஸ்லிம் என்று பட்டினியே, அதாவது போதுமான அளவு ஊட்டச்சத்து இல்லாமல் 5 பேர் இருக்கிறார்கள். ஆனால் 30 சிறுவர்கள் அதிக அளவு ஒபிசிட்டி என்று கூறுவார்கள். ஊளைச்சதை அதிகமாக கண்டதை தின்று இன்று 30% குழந்தைகள் ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய அதிக உடல் பருமன் நோயை கொண்டிருக்கிறது. அது ஒரு நோய்.

0: நகரத்திலும் குப்பை குப்பையாக போய் கொண்டிருக்கிறது. குப்பைகளை கொண்டு போய் கொட்டி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அப்படியே பிளாஸ்டிக் பேப்பர்ல கட்டி கொண்டு போய் ரோடோரத்தில் பைக்ல போகும்போது அப்படியே எரிஞ்சி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். யார் வந்து எடுப்பார்கள்? நமக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும். நமது குப்பையை எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும், யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அந்த வகையிலே நமது மக்களிடையே மிகப்பெரிய அளவிலே தெரிகிறது. இன்று இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த பிளாஸ்டிக் பிரச்சனை. இன்று இந்த பிளாஸ்டிக் என்பது நம்ம பூமி தாயினுடைய மூச்சு குழலை அடைக்கக்கூடிய, சுவாசிக்க சுவாசத்தை நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு பாய்சனாக மாறிவிட்டது இந்த பிளாஸ்டிக். 2050 கடலில் மீன்களை விட அதிக அளவு பிளாஸ்டிக் பொருள்கள் தான் இருக்கும் என்று அறிவியல் கூறுகிறார்கள்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை திடக்கழிவு மேலாண்மை இது குறித்த தகவல்களை வழங்கினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 கேட்கப் போகும் நிகழ்ச்சி காலை கதிர். காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ மற்றும் சட்டம் அறிவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
5: டயஸ்டோசிஸ் ரெக்டை எனப்படும் கர்ப்ப காலத்திற்கு பிறகு வயிற்று தசைகள் விலகுதல் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டயஸ்டாசிஸ் ரெக்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சிக்ஸ் பேக் மசில்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெண்டு சைடும் இருக்க மசில் வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல கேப் கிடைக்கும். இதுதான் வந்து டயஸ்டாசிஸ் ரெக்டை. இதனால என்ன ஆகும்னா வயித்த சுத்தி ரொம்ப கொழுப்பு சேரும். இது காமனா யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் வரும். இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நிறைய பிறந்த குழந்தைங்களுக்குமே இருக்கும், சில ஜென்ஸுக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. இதனால நமக்கு என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா லேடிஸ் உட்காரும்போது ஒரு டயர் ஷேப் மாதிரி அவங்க வயிறு வெளியே இருக்கும். ஸோ இது வந்து டயஸ்டாசிஸ் ரெக்டைன்னு சொல்லுவோம். அந்த மசில் வந்து வெளியே பிதுங்கின மாதிரி ஒரு எஃபெக்ட் காமிக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும் அவங்க வயிறு. ஸோ இதெல்லாம் டயஸ்டாசிஸ் ரெக்டை வந்து இன்னும் செட் ஆகலன்னு அர்த்தம். அதே மாதிரி பேக் பெயின் இருக்கலாம். அதே மாதிரி புவரா போஸ்டர்னு சொல்றோம், சேம் அவங்க வந்து நேரா உட்காராம கொஞ்சம் வளைஞ்சு உட்காருவாங்க, ஹெவியா இருப்பாங்க, பாக்குறக்கே ரொம்ப ஃபேட்டா இருக்க மாதிரி இருக்கும் வயிறு சுத்தி பார்க்கும்போது. ஸோ அது உடனே வெயிட் லாஸ் பண்ணலான்னா பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டயஸ்டாசிஸ் ரெக்டைய கரெக்டா ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இடுப்பை சுத்தி இருக்க சதைகள் வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, வெயிட் எதுவும் தூக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா பிரெக்னன்சி. ஏன் பிரெக்னன்சினால வருதுன்னா யூட்ரஸ் வந்து உள்ள வந்து பெருசாயிட்டே இருக்கும் இல்லையா. சோ அது பெருசாக பெருசாக நம்ம வயிறும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அந்த பெல்லியோட சுவர்கள் எல்லாமே நல்லா விரிய ஆரம்பிக்கும். சோ அந்த டைம்ல அந்த சிக்ஸ் பேக் ரெண்டு மசிலுமே வந்து விரிஞ்சிரும். சோ மறுபடியும் அது சேருமானா அது சேராது. சோ இதுக்கான எக்ஸசைஸா பண்ணும்போது நமக்கு திரும்பவும் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேபிஸா கேர் பண்றாங்க இல்லையா, அதாவது ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ், அவங்களுக்கு மல்டிபிள் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம் இத. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை தாக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து காமனா இருக்கும். அதே மாதிரி ஹெவியா நம்ம வெயிட் தூக்கும் போதும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். ஒபேசிட்டி, நார்மலா பிரெக்னன்சிக்கு மட்டும் தான் இது இருக்குமானா கிடையாது, ஒபேசிட்டியா இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரும். காமனா ஆஃப்டர் டெலிவரி லேடிஸ் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இது. சோ இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது இது வந்து நீங்களா பண்ணலாமானா இல்ல, உங்களோட பிசிக்கல் தெரபிஸ்ட போய் நீங்க பார்த்து உங்களுடைய பெல்விக் அண்ட் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அதை வந்து அந்த டிஷ்யூவை வந்து மறுபடியும் கனெக்ட் பண்றதுக்கான எக்ஸசைஸ் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க எப்ப பெட்ல இருந்து எந்திரிச்சாலும் ஒரு பக்கமா டேர்ன் பண்ணி பொறுமையா எந்திரிக்கணும். சோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓவரா ஸ்ட்ரெயின்

0: பண்ணவும் கூடாது. அதாவது எனக்கு தொப்பதான் இருக்கு, சோ நான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ண போறேன், அந்த கிரன்ச்சஸ் மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து இந்த டயசிஸ் ரெக்டையோட பண்ணக்கூடாது. சோ இதனால உங்களுக்கு வந்து இன்னும் அந்த தொப்பை வந்து பெருசுதான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது. இன்னொன்னு, உள்ள வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி மசில் வந்து வேற வேற அலைன்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க எக்ஸசைஸ் பண்ணா ஃபேட் லாஸ் ஆயிரும், ஆனா அது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்காது இல்லையா. சோ அதுவும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். இன்னும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைடு, அதாவது அந்த கேப் வந்து கம்மியே ஆகலன்ற பட்சத்துல நிறைய பேர் வந்து சர்ஜிக்கல் பிக்சேஷன் பண்ணிக்கிறாங்க. சர்ஜரி மூலமா பிக்ஸ் பண்ணி அவங்களோட அந்த டயசிஸ் ரெக்டைய சரி பண்ணிக்கிறாங்க. நன்றி.
1: டயஸ்டோசிஸ் ரெக்டை எனப்படும் கர்ப்ப காலத்திற்கு பிறகு வயிற்று தசைகள் விலகுதல் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: கலைக்கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்மளுடைய ஷோல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நியூ திரைப்படத்திற்காக 7:05 ஆயிற்றுக்க நேரத்துல

0: உன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம் அவர்களோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் நியூ திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல கேட்டு முடிச்சோம். அடுத்ததா சூப்பரான நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு, சட்டம் அறிவோம் நிகழ்ச்சி.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இணைய வழி வங்கி மோசடிகள் குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: ஆன்லைன் பேங்கிங் ஃப்ராட் அண்ட் செக்யூரிட்டி இன் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஆன்லைன் வங்கி மோசடி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு ஒரு பெரிய ஃப்ராட் இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ராட். அதெல்லாம் நம்ம லைக் இப்போ ஆன்லைனில் நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்குகிறோம். ஷாப்பிங்கை கூட நம்ம நிறைய டைம் ஆன்லைனில் தான் பண்ணுறோம். ஆனால் ஆன்லைனில் போலி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த வெப்சைட்ல நம்மளோட மார்க்கெட் லைக் நம்ம வாங்க போற பொருளோட மார்க்கெட் வேல்யூவை விட அந்த வெப்சைட்ல அந்த பொருளோட வேல்யூ இன்னுமே கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை வந்து ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்காக மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது. நீங்க ஃபர்ஸ்டே வந்து இதுக்கான அமௌண்ட்டை நீங்க கட்டினாதான் நாங்க உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்ல கஸ்டமர் சப்போர்ட் இருக்காது. இதெல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ராடு. எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் வந்து லைக் போலியான வெப்சைட்ஸ் போலியான அக்கௌண்ட் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதில் என்னென்னா நம்மளுக்கு இப்போ நம்ம நிறைய பேர் கொரியன் அவுட்ஃபிட்ஸ் வாங்குறோம். இப்போ அந்த கொரியன் அவுட்ஃபிட்ஸை வந்து அந்த வெப்சைட்ல ரொம்பவே கம்மியான விலைக்கு போட்டிருப்பாங்க. நம்ம அதை பற்றி விசாரிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாதான் எங்களால் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது கூட நம்மளுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம யோசிச்சு தான் எப்போவுமே டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்காக இப்போ நம்ம ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ணிட்டா நம்ம கூட அந்த ஃப்ராட் நடக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேர் ஃப்ராட். அது என்னென்னா சிலர் கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா போலி கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பதிவு செஞ்சுருவாங்க. அப்போ நம்ம யாராவது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ கூகுளில் சர்ச் பண்ணி கஸ்டமர் கேர் நம்பரை தேடும்போது அந்த நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அது எப்படி பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணும்போது அவங்க நம்ம எல்லா நம்மளோட பிரச்சனை எல்லாமே அவங்க கிட்ட சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுல நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பேமெண்ட் அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு போலியான வெப்சைட்ல நம்ம வந்து இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்றோன்றது நம்மளுக்கு தெரியாது. எப்பவுமே நம்ம வந்து என்ன ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம எடுக்கக்கூடிய கஸ்டமர் கேர் நம்பர் வந்து அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட்ல இருந்து தான் எடுக்கிறோமா இல்ல அவங்களோட ஆப் மூலியமா நம்ம வாங்குறோமான்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். நம்ம கூட பண மோசடி நடந்தா நம்ம என்ன பண்றது, ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நம்ம கூட நடந்தா என்ன பண்றது? நம்ம முதல் சில மணி நேரங்கள் ரொம்பவே முக்கியம் இந்த ஆன்லைன் ஃப்ராட்ஸ்ல. அப்பத்துக்கு அப்பவே நம்ம வந்து நம்மளோட பேங்க்கை காண்டாக்ட் செஞ்சு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றத இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஸ்கிரீன்ஷாட், டிரான்சாக்ஷன் ஐடி, ஃபோன் நம்பர், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சைபர் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கால் வருது, உங்களோட மகனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் அவர் சிக்கியிருக்காங்க, அதனால இந்த ஃபோனுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப பயந்து அந்த ஃபோன் நம்பருக்கு காசு அனுப்ப போறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க நேரடியாகவே அவங்களோட பையனுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க ஏன்பா எப்படி இருக்கேன்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பையன் நல்லா தான் இருக்கா, வந்தது வந்து ஒரு ஃபேக் கால், ஸ்கேம் கால் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பணத்தை அனுப்பல. இந்த மோசடியிலிருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சதுனால டைரக்டா அவங்களோட பையனை காண்டாக்ட் பண்ணதுனால இந்த மோசடி நடக்காம இருக்கு.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை இணைய வழி வங்கி மோசடிகள் குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேயர்களே, இன்று இந்திய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. 2023 ஆண்டில் ஆகஸ்ட் 23 தேதி இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்முகத்தில் வெற்றிகரமாக இறங்கியது. இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அத்தியாயமாகும். இந்திய விண்வெளியியல் ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் இந்த முக்கிய வெற்றியை கொண்டாடுவதற்காக 2024 ஆண்டு முதல் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டின் அறிவியல் திறனுக்காக மாணவர்களையும் அறிவியல் ஆர்வலர்களையும் வானியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்ட ஊக்குவிப்பதே இத்தினத்தின் நோக்கம். வானம் எல்லையல்ல, அதுவே ஆரம்பம். விண்வெளி தினத்தை கொண்டாடுவோம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சிறப்பை போற்றுவோம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார்நிலை குறித்து நேற்று திரு JP நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையம்

0: அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையைப் போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒலிபரப்புத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்குவங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது.

உள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:25 ஆயிடுச்சு. நேர்களே கேட்க போற குட் மார்னிங் நீலகிரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்று நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக உங்க கூட நான் இணைஞ்சிருக்கேன் அஜய் எஸ் பிரீத்தி. ஸ்டேடியோனுடைய 101.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு. இந்த நாள் இனிய நாளாக அமையறதுக்காக எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய UDFM 101.8 கலவாணி திரைப்படத்திற்காக.

மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 ஜி வி பிரகாஷோட மியூசிக்ல, தனுஷ் அவர்களோட வாய்ஸ்ல, ஸ்டுடியோல டைம்ஸ் 7:34 ஆயிடுச்சு. நேர்களே கேட்டுட்டு இருக்கோம் குட் மார்னிங் நீல்கிரிஸ். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல். அதுக்கு முன்னாடி

நேயர்களே, இன்று இந்திய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. 2023 ஆண்டில் ஆகஸ்ட் 23 தேதி இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்முகத்தில் வெற்றிகரமாக இறங்கியது. இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அத்தியாயமாகும். இந்திய விண்வெளியியல் ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் இந்த முக்கிய வெற்றியை கொண்டாடுவதற்காக 2024 ஆண்டு முதல் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டின் அறிவியல் திறனுக்காக மாணவர்களையும் அறிவியல் ஆர்வலர்களையும் வானியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்ட ஊக்குவிப்பதே இத்தினத்தின் நோக்கம். வானம் எல்லையல்ல, அதுவே ஆரம்பம். விண்வெளி தினத்தை கொண்டாடுவோம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சிறப்பை போற்றுவோம்.

0: குட் மார்னிங். நீலகிரிஸ்ல பிரேக் ஃபாஸ்ட் ஷோல சூப்பரான பாடலை கேட்டுட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து கேட பாடல் பாகுபலி 2 திரைப்படத்திற்காக MM கீரவாணியோட மியூசிக்ல மற்றும் மோகனா தீபு குழுவினர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததா ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கு, ஆங்கிலம் ஆன் ஏர்.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆங்கிலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு மொழி மட்டும் இல்லை, அது பல கதவுகளை திறக்கிற ஒரு சாவி. ஒரு புது வேலையா இருக்கட்டும், இல்ல உங்களோட குழந்தைங்களோட கல்வியா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற புது விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், ஆங்கிலம் தெரிஞ்சா நம்ம இருக்கிறத விட ஒரு படி மேல இருக்கலாம். நம்ம எல்லாரோட மனசுலயும் ஆசை இருக்கும் நம்மளும் இங்கிலீஷ்ல சரளமா பேசணும் அப்படின்னு. ஆனா அந்த ஆசையை விட ஒரு பெரிய தயக்கம் நம்மள தடுத்துட்டே இருக்கும். தப்பா பேசிடுவோமோ, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி 1000 கேள்விகள் வரும். ஆனால் இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ் அப்படின்றது உங்களோட அறிவு கிடையாது, அது வெறும் ஒரு கருவி மட்டும்தான். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற இந்த சின்ன முயற்சியை ஒரு பெரிய மாற்றமாக மாற்ற தான் இந்த நிகழ்ச்சி. உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பினா அந்த இங்கிலீஷ் தானாக உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கும். சரி, இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், இது பயமுறுத்துற கிராமர் கிளாஸும் கிடையாது. நம்மளை பத்தி நம்ம சொல்ல கத்துக்கிறது தான் இங்கிலீஷ் பேசுறதோட முதல் படி. அதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டு வார்த்தை தான், ஒன்னு ஐ, இன்னொன்னு ஆம். ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. ஐ ஆம், அதாவது இதுக்கு நான் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதை விட எளிமையான ஆரம்பம் வேற எதுவுமே இருக்க முடியாது. நம்ம எதை சொன்னாலும் இந்த ஐஎம் சேர்த்து சொல்லலாம். நான் சொல்கிறேன், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது நீங்களே பாருங்க. இப்போ உங்களோட பேரை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஐஎம் அப்படின்னு சொல்லி உங்களோட பேரை சொல்லலாம். நம்ம பொதுவாக என்னன்னு சொல்லுவோன்னா, நம்மளோட பேரை சொல்கிறப்போ மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஐஎம் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்குள்ளே ஒரு கர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் என் பேரை சொல்லுவேன், நீங்கள் என்னோட பேரை சொல்லிடாதீங்க, உங்களோட பேரை சேர்த்து சொல்லுங்கள். ஐஎம் சோனியா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்க. வெரி குட். இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு, நான் ஒரு ரேடியோ ஜாக்கி. இதை நான் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் எ ரேடியோ ஜாக்கி. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன வேணாவா இருக்கலாம். ஐ ஆம் எ டீச்சர்னு சொல்லலாம், ஐ ஆம் எ ஃபார்மர்னு சொல்லலாம், இல்லை ஐ ஆம் எ பேங்க் ஆஃபீஸர், இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் எ ஹவுஸ் ஒய்ஃப், இல்லை ஐ ஆம் எ ஹோம் மேக்கர், இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பற்றி பேச வேண்டாம், ஐ ஆம் யூஸ் பண்ணி உங்களை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்றத மட்டும் கற்றுக்கலாம். சொல்லுங்க, ஐ ஆம் எ ரேடியோ ஜாக்கி. இப்போ உங்களோட ப்ரொஃபஷனை சேர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது, உங்களோட உணர்வு வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குமே ஐ ஆம் அப்படின்றத ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, இப்போ நான் ரொம்ப

ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது எப்படி நான் சொல்லலாம், ஐ ஆம் வெரி ஹாப்பி, இல்லை ரொம்ப இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், இல்லை சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாலும் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ ஆம் ஹாப்பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல நம்ம பேர், அடுத்தது என்ன பண்ணுறோம், ஃபைனலாக எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி இது வெறும் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது என்ன எமோஷனாக வேணா இருக்கலாம், என்ன ஃபீலிங்காக வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஐ ஆம் பிரேவ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம், அதுக்கு அர்த்தம் நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஐ ஆம் பிரேவ். இன்னொன்று, நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன், எனக்கு காலையில் சில விஷயங்கள் சரியாக போகல, அதனால் நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐ ஆம் சேட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லையா, காலங்காத்தால் என்னை வெறுப்பாக்கிட்டாங்க எங்கள் வீட்டில், நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னாலும் ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்றத ரொம்ப அழகாக நீங்கள் உங்களோட உணர்வுகளில் வெளிப்படுத்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேர், நீங்கள் என்ன வேலையை செய்கிறீங்க, அடுத்தது நீங்கள் எப்படி உணர்றீங்க, இது மூணையும் சேர்த்து சொல்ல போகிறோம். இப்போ நான் சொல்லுவேன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஏன் கூட சேர்ந்து சொல்லுவீங்க. ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நான் ஆர் யூ ரெடின்னு கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம், ஐ ஆம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஆம் சோனியா, ஐ ஆம் அ ரேடியோ ஜாக்கி, ஐ ஆம் வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் சொல்லுங்க. சூப்பர். இப்போ ஐ ஆம் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கிராமர் ரூல்ஸும் போட வேண்டாம், சும்மா ஐ கூட ஆம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சொல்லணுமோ தாராளமாக உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்மளை பற்றி பேசிட்டோம், இதே நம்ம வந்து நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றியோ இல்லை வேறு யாரோ பற்றியோ பற்றி பேசணும்னா எப்படி நம்ம பேசுவோம், அதை பற்றி கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஐபி ரூல் நான் சொல்லித்தரேன். இப்போ ஐ அப்படின்றது நான், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஐ அப்படின்னா நான். இதே நீ அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அதை யூ அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஐ ஆம் அ ரேடியோ ஜாக்கி, யூ ஆர் அ டீச்சர். அடுத்தது இதே நம்ம வேற யாரையோ பற்றி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ஹீனோ இல்லை ஷீனோ இல்லை இட்டுனோ சொல்லலாம். அது எப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இப்போ யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஒரு பேர் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சதீஷ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போது சதீஷ், நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, வரப்போ எனக்கு ஒரு பாக்கெட் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படின்றப்போ நான் வந்து யூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ நான் தான் இங்கே பேசுகிறவ, அப்போது பேசுகிறவங்கள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. முன்னிலை அப்படின்றது நம்ம முன்னாடி இருக்கவங்க. அடுத்தது படர்க்கை அப்படின்றது இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் சதீஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தவங்களை பற்றி புறணி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ப்ரீத்தி அப்படின்றவங்களை பற்றி புறணி பேசுகிறேன். அப்போது அந்த ப்ரீத்தி தான் மூணாவது மனுஷங்க, அதாவது தேர்ட் பர்சன், தமிழில் படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது கூட நம்ம ஐ கூட ஆம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூ கூடையும் ஹீ ஷீ இட் கூட என்ன யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஐ கூட ஆம், யூ கூட ஆர், யூ ஆர். ஓகே, ஐ ஆம் அ ரேடியோ ஜாக்கி, யூ ஆர் அ டீச்சர். இப்போது நான் பேசுகிறவங்க ஒரு ஆணாக இருந்தா, அது குழந்தையாகவும் இருக்கலாம் இல்லை பெரியவங்களாகவும் இருக்கலாம், ஆணாக இருக்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹீ, நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹீ. இதே ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கரெக்ட், நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆணுக்கு ஹீ போட்டாச்சு, பெண்ணுக்கு ஷீ போட்டாச்சு. இதே நம்ம ஒரு பொருளை பற்றியோ இல்லை வந்து ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி பற்றியோ பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு அதோட பாலினம் தெரியாத பட்சத்தில், பொருளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பாலினம் தெரியாது அதனால் அதை விட்டுருங்க, இதே வந்து ஒரு விலங்கு பற்றியோ இல்லை ஒரு பறவை பற்றியோ பேசுகிறோம், நமக்கு பாலினம் தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் பர்சன், அதாவது இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் ஹீ, ஷீ, இட். இதுக்கான உதாரணங்கள் நான் உங்களுக்கு வாக்கியமாக கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு நோட் புக் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.

I am a radio jockey. I am happy. You are a teacher. You are excited. Excited அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரவாரமா ஒரு துள்ளலோடு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் எக்ஸைட்டட். அடுத்தது, He is a bank manager. He is very angry. யாரும் அஃபெண்ட் ஆக வேண்டாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஹீ இஸ் அ பேங்க் மேனேஜர், ஹீ இஸ் வெரி ஆங்க்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஐ கூட ஆம் போட்டாச்சு, யூ கூட ஆர் போட்டாச்சு, ஹீ கூட இஸ் போட்டாச்சு. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போவும் நம்ம இசை தான் போடுவோம். அதே மாதிரி இத்து சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு பொருள் பற்றி இல்லை வந்து ஏதோ ஒரு விலங்கோ இல்லை பறவையோ பற்றி பேசினாலும் நம்ம இஸ் தான் போடுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு நாய்க்குட்டியை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கலாம். It is very hungry. அப்போ அது ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மொத்தத்துல நம்மளை பத்தி பேசுறப்போ ஐ ஆம் யூஸ் பண்ணும், முன்னாடி இருக்கவங்களை பத்தி பேசுறப்போ யூ ஆர், யாரோ ஒருத்தவங்க நம்ம பேசிட்டு இருக்கப்போ இன்னொருத்தவங்களை நம்ம வந்து இன்க்ளூட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ஹீ ஷீ இட் கூட இஸ் போடுறோம். ஆம் இஸ் ஆர். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே 50% இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தொடக்கத்தில் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக தயக்கம் இருக்கும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்டே பேசுங்க. குழந்தைங்க ஸ்கூல் போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. எங்கேயுமே தயக்கம் காட்டாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு நாள்னா ஒரு நாள் ரொம்ப சரளமாக வரப்போகுது. நம்மளோட நிகழ்ச்சியை கண்டிப்பாக கேளுங்க. முடிஞ்சால் ஒரு நோட் புக் இதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு எழுதுனா போதாதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணும். உங்களுக்கு ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ண யாரும் இல்லை, எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குன்னா எதுக்கு பயப்படுறீங்க, அதான் நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்னதை தான் சொல்லணும்னு இல்லை, இப்போ நான் வந்து ஐ எம் ஹாப்பி சொன்னேன்னா நீங்களும் ஐ எம் ஹாப்பி சொல்லணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ சொல்லுங்கள். எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னா கூட ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்களை பற்றி பேசுகிறப்போ இங்கிலீஷில் தான் பேசணும். இறுதியாக உங்களோட குணாதிசயங்களை பற்றி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிங்க. ஐ எம் ஸ்மார்ட், நான் ஒரு திறமசாலி அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஐ ஆம் பியூட்டிஃபுல், நான் அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கைண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீ கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியோட இறுதி பகுதியிலையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு புது வார்த்தையை சொல்லித்தரப்போகிறேன். அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்கோடு சேர்த்து சொல்லித்தருவேன். அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை எந்த இடத்துல உபயோகிக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான வார்த்தை யூனிக். யூனிக் இதை எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ என் ஐ Q U E. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? யூனிக். யூனிக் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவமானது. அதாவது நான் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஐ ஆம் யூனிக் அப்படின்னு சொல்லுங்க. நேர்களே, இன்னைக்கு நம்மளோட ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில ஐ ஆம், யூ ஆர், He, she, it கூட இஸ் எப்படி சேர்த்துப்போம், நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறப்போ என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக யூனிக் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையும் கற்றுக்கிட்டோம். சீக்கிரமாகவே உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோனியா. அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

ஊருக்கு எதுக்கு போகணும், நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கையை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஊட்டி FM 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு

0: நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ அட் ப்ரெசன்ட் நம்ம இருக்கக்கூடிய மூமெண்ட்டை நம்ம ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறதுல தான் அன்னைக்கான நாள் ஹாப்பியஸ்ட் நாளாக நடக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு எடுக்க போற சின்ன சின்ன விஷயமும் நாளைக்கு நமக்கு நடக்க போற ஒரு பெரிய வெற்றிக்கான ஆணி வேர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தும் ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நல்லதா அமையறதுக்காக அடுத்ததா ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு, ஊரை சுற்றும் காற்று.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட இன்ஃபர்மேஷனை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கமா வெயிலோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணா நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது என்ன, ஊட்டி இல்லைன்னா கொடைக்கானல் தான் இல்லையா? ஆனா கொடைக்கானல்ல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்துல முற்றிலும் இயற்கையான ஒரு குட்டை சொர்க்கம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எப்பொழுதும் அடர்ந்த பனிமூட்டம் மூடி இருக்கும் ஒரு குட்டி கிராமம். ஆனா நம்ம அங்க போனா நம்ம ஊரு ஆட்களை விட வெளிநாட்டு பயணிகள் தான் அதிகமா பார்க்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறது கொடைக்கானலோட ரகசிய பக்கமான வட்டக்கானலை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத பல பேரு லிட்டில் இஸ்ரேல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே செமஹிட்டு.

பழனிமலையினோட ஒரு பகுதியான இந்த வட்டக்கானல் சுமார் 6600 அடி உயரத்துல அமைஞ்சிருக்குங்க. கொடைக்கானல்ல இருந்து இங்க போகிற வழி ஒரு தனி அழகு அப்படின்னே சொல்லலாம். பைன் மரங்களுக்கு நடுவுல ரோடு ரொம்ப குறுகலாகி திடீர் திடீர்னு வர அடர்ந்த பனிமூட்டம் உங்க காரையே முழுசா மறைச்சிடும். இந்த ஊருக்கு ஏன் லிட்டில் இஸ்ரேல் அப்படின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? 1990களின் இறுதியிலும் 2000 ஆண்டின் தொடக்கத்திலும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வந்த பல இளம் பயணிகள் இந்த அமைதியான காட்டு பகுதியை தேட வந்திருக்காங்க. இதோட அமைதியையும் இதோட இயற்கையையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கேயே பல மாதங்கள் தங்கி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நீங்க வட்டக்கண்ணரோட காட்டு பகுதியில நடந்தீங்கன்னா வெளிநாட்டு உணவுகள் மட்டும் இல்லாம வாசனை திரவியங்களும் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஹிப்பி கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதாங்க வட்டக்கானல். கிராமத்தோட மிக முக்கிய அடையாளங்களுக்கு வருவோம். முதலாவது உலக புகழ் பெற்ற டால்பின் நோஸ்ங்க. டால்பின் நோஸ் பாறை இங்க இருக்கு. இது வழக்கமாக வியூ பாயிண்ட் மாதிரி கான்கிரீட் கம்பிகளை வச்ச இடம் கிடையாது. ஒரு பெரிய பாறை மலையோட விளிம்புல இருந்து அப்படியே ஆகாயத்துல நீட்டிட்டே இருக்குங்க. அதுக்கு அடியில பார்த்தா 2000 அடி ஆழமான பாதாள பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பாறையோட நுழில போய் நிக்கும் போது காலுக்கு கீழே மேகங்கள் உருண்டோடி போறத பார்க்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே எக்கோ பாயிண்ட் இருக்கு. அப்புறம் அங்கிருந்து திரும்பி வரும்போது பேருக்காய் தோட்டங்களுக்கு நடுவுல இருக்கிற வட்டக்கானல் நீர்வீழ்ச்சிய மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அருவியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இத சுத்தியிலும் இருக்கிற பழங்கால மரங்களின் மாபெரும் வேர்கள் தரை முழுக்க டால்பின் மூக்கு வடிவத்துல விசித்திரமான சிலைகள் மாதிரி படர்ந்திருக்கும். அங்க ஒரு ஈரமான பாறையில உட்கார்ந்து தண்ணி கொட்டுற சத்தத்தை கேக்குறது தான் நம்ம மைண்டுக்கு கிடைக்கிற டீடாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வட்டக்கானல்ல மேஜிக் காளான்களினோட பின்னணி இருக்குங்க. த மஷ்ரூம் எக்காலஜி அப்படின்னு கூட சொல்றாங்க. இதோட அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பருவமழைக்கு பிறகு இங்குள்ள பழைய யூகோலிப்டஸ் மரங்களோட ஈரமான பட்டைகளிலிருந்து ஒரு விசித்திரமான காட்டுக்காளானினம் வளருந்துங்க. இது உலக அளவுல மேஜிக் மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தாலும் இந்த காளான்களை பறிப்பதோ கையில வைத்திருக்கிறதோ அல்லது விற்பனை செய்வதோ இந்திய சட்டப்படி முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்குங்க. உள்ளூர் காவலர்கள் இதற்காக காட்டுக்குள்ள அதிரடி சோதனை கூட நடத்துவாங்க. சோ வட்டக்கானலோட மேஜிக் காளான்களை பார்க்க மட்டும்தான் அனுமதியோ தவிர அதை கையில பிடிக்கிறதுக்கு பறிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க. கொடைக்கானல் டவுனை விட வட்டக்கானல்ல ஏன் எப்பொழுதும் அடர்ந்த பனிமூட்டமும் மேகங்களும் சூழ்ந்தே இருக்கிறது அப்படின்றத ஒரு பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்டக்கானல் கிராமம் பழனிமலையின் தெற்கு நோக்கி செங்குத்தான ஒரு மாபெரும் பாறை விளிம்பு, அதாவது சவுத் ஃபேசிங் கிளிஃப்ல இருக்கு. இதற்கு நேர் கீழே தேனி மற்றும் வருசநாடு பள்ளத்தாக்குகளின் பரந்த சமவெளி பகுதி அமைஞ்சிருக்குங்க. கீழே வெப்பமான சமவெளியில இருந்து வீசும் சூடான காற்று இந்த செங்குத்தான மலை சுவர்களில் முட்டி வேகமாக மேலேறுது. அப்படி ஏறும் காற்று

மலையின் உச்சியில் இருக்கும் உறைபனி நிலைக்கு நிகராக குளிர்ந்த காற்றோடு மோதும் போது நொடி போனதுல அடர்ந்த பனிமூட்டமா, அதாவது கண்டன்சேஷனா மாறுதுங்க. சோ வட்டக்கானல்ன்றது ஒரு இயற்கையான மேகங்களோட தொழிற்சாலை நேர்களே. கீழே பள்ளத்தாக்குல இருந்து வர சூடான காற்று இந்த பாறையில முட்டி அப்படியே அடுத்த 30 செகண்ட்ல பிரம்மாண்டமான வெள்ளை பனிமூட்டமா மாறி உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த மேஜிக்க நீங்க அங்க இருக்கிற விண்டோஸ்ல வழியா பாக்கலாங்க. டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட்க்கு போயிட்டு பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் திரும்பிடுவாங்க. ஆனா சாகச விரும்பிகளுக்கு, அட்வென்ச்சர் லவ்வர்ஸ்க்கு இதான் ஒரு த்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். சோ டால்பின் நோஸ் பாறையில நுனியில இருந்து அடர்ந்த காட்டுக்குள்ள செங்குத்தாக கீழே இறங்கும் ஒரு பழங்கால ஒற்றையடி பாதை இருக்குங்க. இந்த காடுகளுக்குள்ள 3 மணி நேரம் ட்ரக்கிங் செய்து போனா மலை மடிப்புக்குள் ஒளிந்திருக்கும் வெள்ளக்கவி அப்படின்ற பழங்குடி கிராமத்தை அடையலாங்க. இந்த ரகசிய கிராமத்திற்கு செல்ல சாலைகளோ வண்டிகளோ மின்சார இணைப்பு கூட கிடையாது. பொருட்கள் அனைத்தும் குதிரைகள் மூலமாக தான் கொண்டு செல்லப்படுதுங்க. எல்லாவற்றையும் விட விசித்திரம், இந்த கிராமத்தின் எல்லைக்குள் நுழைந்ததுமே யாரும் காலணிகள் அணியக்கூடாது அப்படின்ற மிக கடுமையான பழங்கால விதி இன்னுமே நடைமுறையில இருக்குங்க. யாருமே அங்க செருப்புகள் எல்லாம் போட்டுட்டு போக கூடாது. வட்டக்கானல்ல பிரம்மாண்டமான 5-ஸ்டார் ஹோட்டலோ அல்லது ஆடம்பர ரெசார்ட்டுகளோ கிடையாதுங்க. இது முற்றிலும் உள்ளூர் மக்களின் சிறிய காட்டேஜ் பொருளாதாரத்துல இயங்குது. இங்க தங்கும் முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா கல் வீடுகள், மரக்குடில்கள் மட்டுமே கிடைக்கும். மற்ற பயணிகளுடன் பகிர்ந்து தங்கும் போது டார்மெண்ட்ரி பெட் கூட கிடைக்கும். சோ நெருப்பு மூட்டும் வசதி கொண்ட தனிப்பட்ட பழைய கல் வீடுகளும் இங்க இருக்குங்க. சோ அங்க ஸ்டே பண்ணி நம்ம என்ஜாய் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ். இங்க கிடைக்கக்கூடிய முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிமூட்டம் நிறைந்த ஜன்னல் ஓரத்துல அமர்ந்து நடுங்கும் குளிர்ல சுட சுட மிடில் ஈஸ்டர்ன் உணவுகளான ஃபலாஃபெல், ஹம்மூஸ், ஷஷுகா அப்படின்ற இஸ்ரேல் நாட்டு உணவுகளை இங்க சாப்பிடலாங்க. தேன் இஞ்சி டீயுடன் சாப்பிடுவது இங்கு வரும் ஒவ்வொரு பயணிகளுக்கும் வாழ்நாள் கலவணை அப்படின்னு சொல்லலாம். இந்த வட்டக்கானல் இன்னும் இவ்வளவு பசுமையா இருப்பதற்கு காரணம் ஒரு அழகான உணர்வு பூர்வமான பின்னணி ஹிஸ்டரிங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985 லண்டனில் இருந்து பாப் ஸ்டீவர்ட் மற்றும் தானியா பால்கர் அப்படின்ற இளம் தம்பதிகள் கொடைக்கானலுக்கு ஒரு குட்டு விசிட் அடிச்சாங்க. வட்டக்கானல்ல இயற்கை அழகுல மயங்கி தங்களது சொந்த நாட்டையே மறந்து இங்கேயே தங்கிட்டாங்க. அன்றைய காலகட்டத்துல அழியும் தருவாயில் இருந்த இந்த வட்டக்காலனின் பாரம்பரிய சோலை காடுகள், சோலா ஃபாரஸ்ட், அது மீட்டெடுக்க தங்களது 30 ஆண்டுக்கான வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. ஒரு பெரிய நர்சரி அமைத்து காடுகளை சீரமைப்பு செஞ்சிருக்காங்க. இன்று நம்ம ரசிக்கும் வட்டக்காலனோட பசுமைக்கு இந்த தம்பதிகள் ஒரு நிஜமான காரணங்க. இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ற வட்டக்காலனோட அடர்ந்த காடுகளுக்கு பின்னாடி 30 வருஷ காதல் கதை இருக்கு. லண்டன்ல இருந்து வந்த தம்பதி நம்ம ஊரு காட்ட உயிரா நினைச்சு வளர்த்திருக்காங்க. இந்த வீக்கெண்ட் கொடைக்கானலோட டிராபிக் இறைச்சல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அங்க இருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ல குட்டி டிராவல் போடுங்க. காலையில 2000 அடி உயர பாதாள பள்ளத்தாக்கு மேல நீட்டிக்கிட்டு நிக்கிற அந்த டால்பின் நோஸ் பாறை, உங்க காலுக்கு கீழே மேகங்கள் உருண்டோடி போற பேரழகான காட்சி, அப்புறம் நடுங்கிற குளிர்ல சாப்பிடுற சாப்பாடு, ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து சாப்பிடுற சூடான இஸ்ரேலிய உணவுகள், இதை காட்டிலும் ஒரு சிறந்த மென்டல் ரீசெட் இருக்க வேண்டுமா என்ன? சோ இந்த வீக்கெண்ட் வட்டக்கானல போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களோட வீக்கெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்ஜாய்மெண்டாவும் இருக்குங்க. சோ இன்னைக்கு உரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில வட்டக்கானல் அப்படின்ற சூப்பரான பிளேஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான பிளேஸோட உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் அஜய் எல்சியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்சியா பிராங்க்லின்.

நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் மெர்வின் சாலமோன் வாய்ஸ்ல கேட பாடல் குலிய பக்காவலி திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ்ல கேட்டு முடிச்சோம். கேட பாடலோட குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, இன்று இந்திய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. 2023 ஆண்டில் ஆகஸ்ட் 23 இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்முகத்தில் வெற்றிகரமாக இறங்கியது. இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அத்தியாயமாகும். இந்திய விண்வெளியியல் ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் இந்த முக்கிய வெற்றியை கொண்டாடுவதற்காக 2024 முதல் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டின் அறிவியல் திறனுக்காக மாணவர்களையும் அறிவியல் ஆர்வலர்களையும் வானியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்ட ஊக்குவிப்பதே இத்தினத்தின் நோக்கம். வானம் எல்லை

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 8:30 ஆயிடுச்சு. நேர்களே, இப்ப கேட்க போகும் நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: சூப்பர் சூப்பரான பாடல் எடுத்து வச்சிருக்க. பட் கேட்கறதுக்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஒரு நாள் ஒரு நாள் என்பே தினமும் போகும், மறுநாள் வரும்.
5: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
0: ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக நம்மளோட ODFM 91.8.

டைம் டைம் பீச்ல சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். ஃபோர் ஸ்டூடெண்ட் திரைப்படத்திற்காக ஜோரஸ் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 90.8. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, உனக்காக மட்டும் திரைப்படத்திற்காக.

0: கேட்ட பாடல் உனக்காக மற்றும் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 90.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த சூப்பரான பாடல டிரைவ் டைம் பீட்ஸ்ல.
1: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது, உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.

டக்கரான ஒரு பாட்டை கேட்டு முடிச்சோ. டிரைவ் டைம் பீச்ல சிவகாசி திரைப்படத்திற்காக வசுந்தரா தாஸ் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

1991 திரைப்படத்துக்காக கேட்ட பாடம். தனுஷ் ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது. நம்மளுடைய FM 101.8 8:53 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்தில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான

0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷல்ல குஷ்பாவோட பாடல்களை, அதாவது கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் 80s மற்றும் 90s வெளியே வந்த பாடல்களை தான் கேட்க போறோம். பட் அருமையான ரெண்டு பாடல்களை கேட்கறதுக்கு முன்னதாக,
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: மாத்திக்கிட்டீங்க,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல்லா அடுத்தடுத்து பேக் டு பேக் ரெண்டு சூப்பரான பாடல் அண்ணாமலை மற்றும் வெற்றி விழா திரைப்படத்திற்காக நம்மளோட FM 90.8 வந்துட்டே இருக்கு.

0: சமஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தவர் மருதுபாண்டியர். காளையார் கோவிலுக்கு ஒரு பெரிய தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணினார், சிற்பிகளையெல்லாம் வரவழைச்சார். கடைசியாக அந்த தேரின் அச்சுக்கு ஒரு பெரிய மரம் தேவைப்பட்டது. அதுக்கு பொருத்தமாக ஒரு மரம் எங்கே கிடைக்கும்னு தேடினார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருப்புவனத்தில் வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள ஆலயத்துக்கு எதிரில் ஒரு பழமையான பெரிய மருத மரம் ஒன்று இருக்கிறதாக கேள்விப்பட்டார். உடனே அதை வெட்டி அனுப்பும்படியாக அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார். அதிகாரிகள் உடனே அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் அதை வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் அங்கே ஓடி வந்தார். அவர் வந்து இந்த திருப்புவனநாதருக்கு பூசை செய்து வந்த இந்த ஆதி சைவர்களில் ஒருத்தர். அவர் பேர் வந்து புஷ்பவன குருக்கள்னு பேர். அவர் என்ன பண்ணார், அந்த மரத்தை வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டே ஓடி வந்தார். இது மன்னர் உத்தரவுன்னு நாங்கள் அதிகாரிகள், அந்த மன்னர் மீது ஆணை, இதை நீங்கள் வெட்டக்கூடாதுன்னார் அவர். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே இதை மன்னருக்கு தெரியப்படுத்தினாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு வியப்பு. உடனே அவரே புறப்பட்டு நேரில் அங்கே வந்தார். யார் அவர் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் உங்களுக்கு பயந்துக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார் அப்படின்னாங்களாம். உடனே மன்னர் அவருக்கு ஒரு அபய நிருபம் எழுதி அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் குற்றவாளிகளுக்கோ அல்லது பயந்து ஓடினவங்களுக்கோ நீங்கள் பயப்பட வேணாம், இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு அரசர்கள் அனுப்பி வைக்கிற கடிதத்துக்கு அபய நிருபம்னு பேர். அப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சார். அதை கண்டதும் அவர் கொஞ்சம் தைரியமாக திரும்பி வந்தார். மன்னர் கோபப்படாமல் கேட்டார், அந்த மருத மரத்தை வெட்ட வேணாம்னு தடுத்தது உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னார் அவர். காளையார் கோவிலில் வந்து தேர் வேலைக்காக அதை வெட்ட சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு சில காரணங்கள் உண்டு அப்படின்னாராம் அவர். என்ன காரணம் அது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கார் மன்னர். வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றவங்க ஆற்றுல குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுவாங்க. எப்பவும் இங்கே தண்ணி ஓடுறதில்ல. கோடை காலத்தில் வடகரை ஓரமாக தான் கொஞ்சோண்டு தண்ணி ஓடும். அப்போ அங்கே குளிச்சுட்டு சுடு மணலில் நடந்து வர்றவங்க இந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது வழக்கம். இந்த மரம் எவ்வளவோ காலமாக இங்கே இருக்குது, எவ்வளவோ பேர் இதோட நிழலில் இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள் இவங்கள்லாம் வர்றாங்க. இந்த மரத்தை வெட்டிவிட்டால் அவங்கெல்லாம் வெயிலில் தவிச்சு போடுவாங்க. ஆனால் கோவில் தேருக்கு இந்த மரம் தான் வேணுங்கிறது இல்லை. இந்த மரத்தை பார்க்கும்பொழுது எனக்கு மன்னர் ஞாபகம் தான் வரும். எவ்வளோ பேருக்கு நிழலாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம், இந்த மருத மரம் மன்னருடைய பெயரை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். மருது பாண்டியர் நிமிர்ந்து அந்த குருக்களை பார்த்தார். நீங்கள் செஞ்சது சரிதான், மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அந்த மரம் வெட்டப்படலை, தேருக்கு வந்து வேறு மரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு உண்மை சம்பவம், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அகந்தை இல்லாத ஒரு அரசன்தான் தன்னுடைய உத்தரவு தடுக்கப்படும் போது அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அதை மாற்ற முடியும். மருது பாண்டியர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னர். நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருந்தார், வசதியான ஆள். ஊருக்கு அவர் தான் தலைவர். கிராமத்து எல்லையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டணும்னு மக்கள் சொன்னாங்களாம். உடனே இவர் சில ஆட்களை அனுப்பி அதை வெட்ட சொன்னாராம். இவங்க போய் அதை வெட்டும் பொழுது சில பேர் வந்து அதை தடுத்துருக்குறாங்க. இது தலைவர் உத்தரவு, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னாங்களாம். நாங்கள் ஏன் தடுக்கிறோம்னா, இந்த மரத்தை பார்க்கும் பொழுதுலாம் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மரத்தை வெட்டிவிடாதீங்க அப்படின்னாங்களாம். இதை கேள்விப்பட்டதும் அது என்ன அப்பேற்பட்ட மரம் அப்படின்னு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்களாம், அது வந்து தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடி எஃப்எம் 101.8 9:15 ஆயிடுச்சு. நேரத்தில் கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். ஆல்ரெடி சொன்னது போலவே இன்னைக்கு கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த குஷ்பாவோட சாங்ஸ் தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ அந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு சின்ன தம்பி திரைப்படத்திற்காக நம்மளுடைய முடி எஃப்எம் 101.8.

வாலியோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஷோரஸோட வாய்ஸ்ல கீழ பாடல், சின்ன தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜோட மியூசிக்ல நம்மளோட ODFM 101.8 ஸ்டுடியோல டைம்ஸ் 1

0: 20 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்ரோ ராகங்கள்ல ஹீரோயின் ஸ்பெஷலா குஷ்பு அவர்களோட பாடல் தான்.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

நேர்களை ஸ்டுடியோல டைம் சரியா 9:27 ஆயிட்டு நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷல்ல குஷ்போட சாங்ஸ், அதாவது 80s மற்றும் 90s வெளியான கோல்டன் ஏஜ் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ சூப்பரான ரெண்டு பாடல்களை கேட்டு பிடிச்சோம். குஷ்போ நடித்த மன்னன் திரைப்படத்தை சொல்லணும் அப்படின்னா, இது வந்து 1992 வெளியான பிளாக் பஸ்டர் திரைப்படமான மன்னன் படம் அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த படத்துல குஷ்போ அப்படின்றவங்க மீனா அப்படின்ற கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா தன்னுடைய ஆக்டிங்க வந்து துள்ளலாவும் ரொம்ப நேர்த்தியாவும் வெளிப்படுத்தி இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி சிம்பிளா அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்துக்கும் விஜயசாந்திக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதலோட காதலை மையமா வச்சு எடுத்த படம் தான் இந்த படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல வந்து குஷ்போவோட நடிப்பு அப்படின்றது படத்திற்கு தேவையான அமைதியையும் காதலையும் ரொம்ப மென்மையான உணர்வுகளையும் தரக்கூடிய கேரக்டர்ல ரொம்பவுமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இவங்களை பத்தி மேலும் சொல்லணும்னு நினைச்சா, இவங்க வந்து செப்டம்பர் 29 1970 பிறந்திருக்காங்க. இவங்களோட ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகையும் தயாரிப்பாளரும் அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்திய அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள், அதாவது 200 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். சோ அதை தொடர்ந்து இந்த வரிசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கிழக்கு கரை திரைப்படத்திற்காக நம்மளுடைய UTFM 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது UTFM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: அழுக்கில குழுக்குல இவளுக்கு இன சொல்ல எவதான்.
1: கிழக்கு கரை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா சோரஸ் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வாலியோட வரிகளில், தேவாவோட மியூசிக்ல. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இது 1991 வெளிவந்த சூப்பரான பி வாசோட இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இது. இந்த படத்துல குஷ்பு கிராமத்து பெண்ணா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கூட அவங்களுடைய ஒரு மிக சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சோ டைம் சரியா 9:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ரெட்ரோ ராகங்கள்.

ரகங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். உழவர் சந்தை காய்கறியோட விலை நிலவரம் கிலோவுக்கு கத்திரி கிலோவுக்கு 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 45 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 23 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 28 ரூபாய்க்கும், அவரை 55 ரூபாய்க்கும், புடலங்காய் 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 58 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 58 முதல் 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 78 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும்.

0: ரியல் தட்டை 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 38 ரூபாய்க்கும், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 120 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 40 முதல் 55 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், கேரட் 55 முதல் 60 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. காலிஃப்ளவர் 45 முதல் 50 ரூபாய்க்கும், பட்டாணி 120 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 200 முதல் 230 ரூபாய்க்கும், இஞ்சி 170 ரூபாய்க்கும், கரி பீன்ஸ் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டை அவரை 90 முதல் 110 ரூபாய்க்கும், கலர் கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை அனைத்தும். வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 100 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 160 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அடுத்ததாக பழங்களின் விலை நிலவரம். பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 120 முதல் 140 ரூபாய்க்கும், திராட்சை 110 ரூபாய்க்கும், மாம்பழம் 120 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், வாழைப்பழம் வகைகளான ரஸ்தானி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 55 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 230 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 130 ரூபாய்க்கும், சாத்துக்கொடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுடன் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் நிறைவு பெறுகிறது. ஸ்டுடியோல டைம் சரியா 9:38 ஆயிட்டு நேர்களே. இன்னைக்கு சூப்பரா ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா குஷ்போட சாங்ஸ் தான் அடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் 80 மற்றும் 90களில் வெளியான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் கேட்கலாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில குஷ்போட சாங்ஸ் அடுத்து. இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு பிரம்மா திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, இன்று இந்திய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. 2023 ஆகஸ்ட் 23 இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்முகத்தில் வெற்றிகரமாக இறங்கியது. இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அத்தியாயமாகும். இந்திய விண்வெளியியல் ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் இந்த முக்கிய வெற்றியை கொண்டாடுவதற்காக 2024 முதல் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டின் அறிவியல் திறனுக்காக மாணவர்களையும் அறிவியல் ஆர்வலர்களையும் வானியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்ட ஊக்குவிப்பதே இத்தினத்தின் நோக்கம். வானம் எல்லையல்ல, அதுவே ஆரம்பம். விண்வெளி தினத்தை கொண்டாடுவோம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சிறப்பை போற்றுவோம்.

உத்தமராஜ் பிரம்மா திரைப்படத்திற்காக இந்த அழகா பாடல கேட்டு முடிச்சோம். எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல, இளையராஜோட மியூசிக்ல, ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா குஷ்பு நடித்த பாடல்கள் இருந்ததா அடுத்தடுத்து பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து குஷ்பு சுந்தர் தனது சிறந்த நடிப்பு மற்றும் கலைத்துறை பங்களிப்புக்காக நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து முக்கியமா சிறந்த நடிகைக்காக சின்ன தம்பி திரைப்படத்துக்காக 1991 1996 சிறந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை ரோஜா திரைப்படத்திற்காகவும், பத்தினி அப்படின்ற திரைப்படத்துக்காக 1997 சிறப்பு

பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். கலைமாமணி விருதும் வென்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் மிக உயரிய கலை விருதான கலைமாமணி விருதை கலைத்துறையில் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்டுடியோல டைம் சரியா 9:46 ஆயிட்டு இருக்கு. நேர்களே அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு உத்தமராசா திரைப்படத்திற்காக.

0: ஸ்டுடியோ டைம் சரியா 9:51 ஆயிருக்கு நேர்களே. இன்னைக்கே ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா குஷ்பு நடித்த படத்துல இருந்துதான் ஒவ்வொரு பாடலா சூப்பர் சூப்பரா கேட்டுட்டே இருந்தோம். சோ கேட்ட பாடல் உத்தமராசா திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட மியூசிக்ல.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI-யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: இருக்கிறது.
1: குஷ்பா நடித்த திரைப்படமான கேப்டன் மகள் திரைப்படத்திற்காக அந்த அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ்ல ஸ்டுடியோல டைம் சரியா 9:57 ஆயிடுச்சுக்கிறீர்கள். இன்னைக்கு ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா குஷ்பா நடித்த திரைப்படத்துல இருந்ததா அடுத்தடுத்து பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க 101.8 பண்பலை வரிசைய நியூஸ் ஆன் ஏர் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி வழியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

நிலையத்தில் நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேர்களே, இதுவரைக்கும் ஓடிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா நாம இன்னைக்கு குஷ்பவுடைய பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். இதுவரைக்குமே பிரீத்தி

நேர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட குஷ்பு பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல ரொம்பவே கியூட்டா டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரமுத்துடைய பாடல் வரிகள்ல தேவாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிச்சிங்க. நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 10:10 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒடிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷலா நம்ம குஷ்புவோடைய பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, 1994 வெளிவந்த இந்த நாட்டாமை திரைப்படத்துல குஷ்பு பாத்தீங்கன்னா சரத்குமாரோட நடிச்சிருப்பாங்க. இந்த பாடல்ல செம்மையா கியூட்டாவே டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு இசை கொடுத்திருக்காங்க சிற்பி, பாடல் வரிகள் வைரமுத்து, பாடல்கள் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனோ மற்றும் எஸ் ஜானகி அவங்க பாடல்கள் பாடியிருக்காங்க.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது. ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக நிலையத்தில் நேரம் 10:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷலா. இன்னைக்கு குஷ்பு நடித்த திரைப்படத்திலிருந்து அருமையான சில பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம்.

எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சித்ரா, சத்யராஜ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். மலபார் போலீஸ் திரைப்படத்திற்காக ஒலித்தது கலைக்குமார் பாடல் வரிகள். நேயர்கள், இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா. நடிகை குஷ்பு நடித்த திரைப்படத்திலிருந்து சில அருமையான பாடல்கள் உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கும். நேரம் 10:23.

நேர்களே கேட்ட அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியிருக்காங்க மைக்கேல் மதன காமராசன் திரைப்படத்திற்காக. நேர்களே கேட்ட அந்த பாடலோட இன்றைய நமது ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

கேட்க போகும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பு. ஸோ நேயர்களாகிய நீங்கள் கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018, அப்படி இல்லைன்னா 8300019118 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய தலைப்பு சார்ந்த விஷயத்த நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெடியா காலர் இருக்காங்க, யாரு எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். முடியும்

0: இல்ல இப்ப கேட்ட மேடம்,
1: சொல்லுங்க, விண்வெளிக்கு போகணும் அப்படின்ட்டு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எங்க போவீங்க?
0: விண்வெளியில் சுற்றுலா செல்ல வாய்ப்பளித்த ஊட்டி எஃப்எம் இருக்கு. என் இதயம் கனிந்த நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அத்தனையும் முடிக்காகட்டும்.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: விண்வெளியில் சுற்றுலா ஒரு அரியது ஒரு வாய்ப்பு, அதில் சந்தேகம் கிஞ்சித்தும் கிடையாது. அது கனவென்று நனவாகவும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் நம் முன்னே கொட்டி கிடக்கின்றன.
1: கண்டிப்பா.
0: பௌர்ணமி என்று நிலவில் இறங்கி உற்றார் உறவினர்களுடன் சந்தோஷமாக உற்சாகமாக உலா வர விரும்புகிறேன். சந்திரனை தேர்ந்தெடுக்க எண்ணற்ற காரணங்கள் உண்டு,
1: சொல்லுங்க.
0: அவைகளில் ஒன்றினை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பேருவகை கொள்கிறேன்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
0: சந்திரனை பற்றி பாடாத கவிஞரே இல்லை எனலாம்.
1: கண்டிப்பா.
0: ஐயன் வள்ளுவர் கூட சந்திரனை வைத்து நட்புக்கு ஒரு இலக்கணம் வகுத்துள்ளார். நிறைநீர நீரவர் கேண்மை, பிறைமதி பின்னீர பேதையா நட்பு. இந்த வள்ளுவர் வார்த்தையின் பொருள் யாதனில், பண்பாளர் நட்பு வளர்பறை போல் மேலும் மேலும் உயரும், பண்பற்றவர் கேண்மையோ தேய்விரை போல் நாளுக்கு நாள் குறைந்து போய் ஒரு நாள் அது இல்லாமலே போகும். எனவே விண்வெளிக்கு செல்லும் அந்த அரியதோர் வாய்ப்பு கிட்டில் கட்டாயம் சந்திரனுக்குத்தான் செல்வேன் என்று இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: ஓகே, தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்குறீங்க. ஆனா வெயில் தான் வாட்டி எடுக்குது.
1: வெயில் தான் வாட்டி எடுக்குது.
2: ஊட்டில எப்படி இருக்கீங்க?
1: ஊட்டில கிளைமேட் கூலா இருக்குங்க, எப்பவும் போல மாமூலி சூப்பரா இருக்கு.
2: சரிங்க, சரிங்க. எப்படியோ ஊட்டி பண்பலை மூலமா எங்களை விண்வெளி கலைச்சிட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: பரவாயில்லங்க, இருக்கட்டும், சொல்லுங்க.
2: நான் வந்து குடும்பத்துடன் சந்திரனுக்கு போய் சந்திரன்ல இருந்து நம்ம பூமியின் அழகை ரசிக்கணுங்கிறத விரும்புறேங்க.
1: ஏன்னா
2: நம்ம டிவில எல்லாம் காட்டுறாங்க இல்லைங்களா, இப்ப அங்கிருந்து பார்த்தா நம்ம பூமி இப்படி இருக்குது, மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த லைட் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி, அங்க குடும்பத்துடன் அங்க ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம பூமி அழகை ரசிக்கணும்னு ஆசையப்படுறேன்.
1: ஓகேங்க, சூப்பருங்க,
2: நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க, நன்றி. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கம் கண்ணு.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கண்ணு, நான் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலத்தாங்க மேடம் கிராமத்துல இருந்து அர்ஜுன் பேசுறேன். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: என்னோட பேர் பிரீத்திங்க.
3: பிரீத்தியா?
1: ஆமாங்க,
3: நேற்று முன்னாள் பேசுறேன் உங்களோட. பிரீத்தி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு மிக்சி பிரீத்தி.
1: பேசுங்க, பேசுங்க, சொல்லுங்க.
3: கண்ணு, அதாங்க, நீங்க போறதா இருந்தாங்க ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு உலகம் இருக்கணும். ஜன நடமாட்டமே இருக்க கூடாது. அதாவது ஏன்னா இருக்கணும், அன்பு ஆதரவெல்லாம் இருக்கணும், மக்களுக்கணும், பேச்சுக்கெல்லாம் இருக்கணும், ஜன நடமாட்டம் இருக்கணும். நம்ம தேவையும் வேண்டும் இருக்க கூடாது, சாப்பாடு இருக்க கூடாதுங்க, தண்ணி வேண்டியதுல குளிக்க வேண்டியதுல எந்த விதமான உடலுக்கு வந்து எதுவுமே தேவை இருக்கக்கூடாது. நம்ம விருப்பம் போல தூங்கி தூங்கணும், எந்திரிக்க அந்த மாதிரி இருக்கணும். எந்த தேவையும் இருக்கக்கூடாது. பிறருடைய உதவியோ நம்மனால மற்றவங்களுக்கு ஒரு உதவியோ மற்றவங்களால நம்மளுக்கு ஒரு இடையூறு இல்லாம ஒரு ஒரு பிரத்யேகமான உலகத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் தனிமையான ஒரு வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து வைக்கணும். இயற்கையில நம்ம நிறைய இது இருக்கணும். என்னக்குன்னா பட்டாம்பூச்சி, முந்திரி பூச்சி, அப்புறம் வந்து அந்த அழகான அந்த பறவைகள், கிட்டிக்கிற கிளிங்க, அந்த மாதிரி அது இன்னல் தராத இருக்கணும். காகை, காக்கா, கொக்கு, அந்த கொக்கு அன்னப்பறவைகள், அந்த காசு அந்த மாதிரி அன்னப்பறவைகள். நம்மளை சுத்தி நிறைய பறவைகள் இருக்கணும், நிறைய பறவைகள் இருக்க அதோட கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாடிட்டு அப்படியே உலகத்தை பொழுது போக்கிட்டு எந்த விதமான இந்த வாழ்க்கைக்கு கொஞ்ச நாளைக்கு மறந்துங்க. நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய காயங்கள், துன்பங்கள், மன வருத்தங்கள், மாச்சரியங்கள் எல்லாம் மறந்து நீண்ட நாளைக்கு ஒரு கஷ்டப்பட்டாச்சு. எனக்கு 77 வயசு ஆச்சு. ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு போய் வர மாதிரி. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகுது.
1: ஓகே, கட்டாயமா கொடுத்துடலாங்க. விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்க செல்ல விரும்புவீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றி. உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்காகவும் நன்றி. சோ நேகலை இன்னைக்கு ஹெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்க செல்ல விரும்புவீர்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. சோ இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்ததுக்கான காரணம் அதுவும் இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கற்பனை

0: இப்ப பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இது வந்து எத்தனை பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே இது கற்பனையா போகுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா கிடையாது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய அறிவியல் ரீதியாகவும் சரி, நம்ம எடுத்துக்கொண்ட ஸ்டெப்ஸ், அதாவது வெற்றி இதுதான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கட்டாயமா இந்த கற்பனை அப்படின்றது நிஜமாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இது எதுக்காக இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய விண்வெளி தினம், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23rd இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரோவில் வந்து சந்திராயன் 3 அப்படின்ற விண்கலம் வந்து தரையிறங்கிய காரணத்தினால, அதுவும் எந்த டே அப்படின்னா ஆகஸ்ட் 23rd தான் அந்த சந்திராயன் 3 அப்படின்ற விண்கலம் வந்து தரையிறக்கப்பட்டுச்சு. அதன் காரணமாக தான் இந்த டாபிக் இன்னைக்கு வந்தது. ஸோ இன்னைக்கு அதுவும் இல்லாமல் தேசிய விண்வெளி தினம் அப்படின்ட்டே சொல்லலாம். விண்வெளியில் இந்தியாவில் தென் துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை நினைவு கூறுற விதமாக தான் இந்த நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது. அதன் ரீசனாக தான் இந்த ஹெட்டிங் கூட இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, காலர் லைனுக்கு வராங்க, எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம் உடையம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, ஹெட்டிங் கேட்டீங்களா?
1: இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்க மேம்.
0: ஓகே, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புவீர்கள்?
1: ஆமா, விண்வெளிக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால்
0: அங்க அதுக்குள்ள எங்க போவீங்க அப்படின்றது.
1: யாரு கூட்டிட்டு போவேனா?
0: இல்ல இல்ல, விண்வெளிக்குள்ள போனீங்கன்னா அந்த விண்வெளியில சில இடங்கள் இருக்குல்ல, சோ அதுக்குள்ள நீங்க எங்க போகணும்னு விரும்புறீங்க அப்படின்றது.
1: அந்த மில்கி வே அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன்.
0: சூப்பர், எதனால அத பாக்கணும்?
1: ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கும் மேம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மில்கி வேவா இருக்கட்டும், இந்த ஆர்பிட் ரவுண்டா இருக்கும், அதா இருக்கட்டும், அப்புறம் இந்த பிளானட் எல்லாம் வந்து சன்ன வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி இருக்கும், அப்புறம் அந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்கவே முடியாது, அது ரொம்ப கஷ்டப்படணும். அதே மாதிரி ஒரு டிராப் தண்ணி அப்படி குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கணும். அதுவும் இப்ப இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த ஸ்பேஸ்ல அவங்க வாழ்ந்த அந்த ஒரு தருணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு தோணுது. பட் நம்ம அங்க போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மில்கி வே, அந்த பிளானட், அத சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படிங்கறத உணர அப்படிங்கறதுதான் என்னுடைய முதல் எண்ணமாக இருக்கும் மேம்.
0: ஓகேங்க, ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றி. வேலு சந்திரசேகர், வணக்கம் மேம்.
0: வணக்கம்ங்க. ஓகே, சந்திரசேகர் சொல்லிட்டாரு அங்க இருக்கக்கூடிய கோள்களுக்கெல்லாம் போகணும், மில்கி வேக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நட்சத்திரங்கள், அதாவது சூரியனை போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி, செவ்வாய், வியாழன் போன்ற கோள்கள் இருக்கு. துணை கோள்கள் அப்படின்னா நமது நிலவு போன்றவை, வால் நட்சத்திரங்கள், அதில் பனி, தூசி, கற்கள் கலந்த விண்பொருட்கள் இருக்கு. விண்மீன் திரள்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கொண்ட மிகப்பெரிய அமைப்புகள், அதுதான் மில்கி வே, அந்த பால் வெளி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொன்னது. அடுத்தது சிறு கோள்கள், சூரியனை சுற்றி வரும் பாறைகள், செயற்கை கோள்கள் மற்றும் விண்கலன்கள், இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம வானத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய நட்சத்திரங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருண்டா இருக்கக்கூடிய வானத்துக்கு பின்னால் நிறைய கோள்கள், விண்மீன் திரள்கள், வால் நட்சத்திரங்கள், கருந்துணைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வியக்க வைக்கிற அளவில் எண்ணில் அடங்காதவை வந்து நமக்கு தெரியாமல் எத்தனையோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக யாருமே வந்து வேண்டாம் அப்படின்ட்டே சொல்ல மாட்டாங்க. நம்ம கீழே இருந்து பார்க்கும் போது சிறு சிறு நட்சத்திரங்கள் இருக்கும், இதே மேல வந்து போய் பார்க்கும் போது பூமி அப்படின்றதுக்குள்ள வந்து நிறைய பார்ட்டிஷன், ஆனா அதுக்குள்ளேயே வந்து மொழி, மதம், இனம் எதுவுமே இல்லாம மேல இருந்து பார்க்கும் போது பூமி அப்படின்றது ஒரு உருண்டை அவ்வளவுதான் தெரியுமே தவிர தனித்தனியா எதுவுமே தெரியாது. நம்ம பாக்குறதுக்கு ரொம்பவுமே வந்து வியப்பல் ஆழ்த்துற வகையில இந்த இயற்கை காட்சிகள் இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். சோ தொடர்ந்த நேயர்கள் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-9018, அப்படி இல்லாட்டினா 8300-19101. உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக கூட மெசேஜ் அனுப்பலாம், உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டுடியோல டைம் சரியாக 11:10 ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம் நம்மளுடைய UTFM 101.8.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட

வந்தாலும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ. சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.

ஜெய்ஹிந்த் திரைப்படத்திற்காக அந்த அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸ்ல, வித்யாசாகரோட மியூசிக்ல, வைரமுத்து வரிகள்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 11:15 ஆயிடுச்சு. நேர்களே, கேட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. அதாவது, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்க செல்ல விரும்புவீர்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த கற்பனையான ஒரு தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ நேயர்களாகிய நீங்கள் கால் பண்ணலாம். 8300109108க்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். கால் பண்ணோம் நினைச்சீங்கன்னா 9344901018, அது மட்டும் இல்லாம 9342

9010018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆசை வந்து உண்மையாலுமே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆசை அப்படின்ட்டு சொல்லாங்க. ஏன்னா இங்க இருந்து நம்ம மேல பார்க்கும் போது சின்ன சின்னதா தெரியக்கூட ஸ்டார்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் பக்கத்துல போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாம சப்போஸ் மேல பூமியில இருந்து நம்ம பாக்குறோம், வானத்துல இருந்து பாக்குறோம் அப்படின்னும் போது கீழே பூமி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னு ஆசை இருக்கும். அதோட நிலப்பரப்பு எப்படி இருக்கும், அதுக்குள்ள இருக்க பள்ளங்கள், ஏன்னா நம்ம டிவில எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கோம், அதுல வந்து நிறைய கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்திருக்கோம், அது கூட இருக்க பள்ளங்கள், பூமி அங்கிருந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் வந்து இருக்கு. எனக்குமே இருக்கு, அப்படி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருக்கிறவங்க கட்டாயமா எதிர்காலத்துல வாழ முடியுமா, அங்க தண்ணி இருக்குமா, அதோட சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் இந்த கொஸ்டின் கேட்கும் போதே நிறைய பேருக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாம இருந்தா கூட ஒருவேளை சில பேர் போய் பார்க்கலாம், இந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இதுக்குள்ள நம்ம போகணும்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சில எண்ணங்கள் கூட இந்த ஒரு தலைப்பு மூலியமா வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சந்திராயன் 2 அப்படின்றது ரொம்ப வந்து தென் இந்திய பகுதியில் வந்து ரொம்ப மென்மையா தரையிறங்கின காரணத்தினால இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்றதாகவும் அதனால இந்த தலைப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்ல. ஸோ ஸ்டுடியோல வந்து டைம் சரியா 11:17 ஆயிருச்சு. வாட்ஸ்அப் வழியா ஒருத்தர் வந்து மெசேஜ் அமைச்சிருக்காரு, யார் எங்கிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விண்வெளி ஆய்வகங்களில் தங்கி பணிபுரிந்து கொண்டிருக்கும் நமது விண்வெளி வீரர்களுடன் சில நாட்கள் தங்கி இருந்து அவர்களின் அன்றாட நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அனுபவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, ரோஜா திரைப்படத்திற்காக.

டுடே டைம் சரியா 11:22 ஆயிடுச்சுனர்களே. பேசிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்புல விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புவீர்கள் அப்படின்றது தான் தலைப்பு. ஸோ நேயர்கள் கால் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் வழியாகவும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி பூமியிலேருந்து இவ்வளோ 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, அங்க போகணும், அங்க இருக்கவங்க வேலை செய்யறவங்களை எப்படி செய்யறாங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை அனுப்பிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த அதாவது சந்திராயன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரக்யான் ரோவர் வந்து நிலவில் வந்து தென் துருவ பகுதியில் அருகே சென்று பல முக்கியமான ஆய்வுகளை செஞ்சதாகவும் சொன்னாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பநிலை ஆய்வு, மண் மற்றும் கனிமங்கள், நில அதிர்வு, பிளாஸ்மா சூழல் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த வந்து இந்த பிரக்யான் அதாவது ரோவர் அப்படின்றது நிலவுக்கு போச்சு. அது ரொம்ப மென்மையாக இறங்கின காரணத்தினால, இந்தியாவில் வந்து போய் ரொம்ப மென்மையாக இறங்கின காரணத்தினால இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வெப்பநிலை ஆய்வு அப்படின்றதுல வந்து நிலவோட மேற்பரப்பில் மண்ணுக்கு கீழேயும் வெப்பநிலை எப்படி இருக்குது, எந்த மாதிரி மாறுது அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறதாகும். மண் மற்றும் கனிமங்கள் அப்படின்றதுல நிலவில் மண் உள்ள தனிமங்களை கண்டறிஞ்சு அதில் வந்து சல்ஃபர் இருப்பதற்கான அளவீடுகள் செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியும். அது மட்டும் இல்லாம லேண்டரில் நில அதிர்வுல இருந்த கருவி மூலம் மேற்பரப்புல ஏற்படக்கூடிய அதிர்வுகள் ஆய்வுகளும் வந்து செய்யறதுக்காகவும் இது பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய புகைப்படத்தம் கூட எடுத்து அனுப்பிச்சதாகவும் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி பல விதமான ரிசர்ச்சும் வந்து அந்த இடத்துல வந்து செய்யப்பட்டிருக்கு.

0: ஓகே, இப்போ காலர் வராங்க, எங்கே போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம், முடி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாரு இங்கே பேசுகிறீங்க?
1: நான் தீபா பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்கள் தீபா, ஹெட்டிங் கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேங்க மேம்.
0: சொல்லுங்கள் தீபா.
1: மேம், எனக்கு வந்து வியாழன் போகணும்னு ஒரு ஆசை மேம்.
0: ஓகே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அது இருக்கிற பிளானட்ஸ்லேயே அதுதான் வந்து மிகப்பெரிய பிளானட்டு.
0: ஓகே,
1: அதனால தான் அங்கே போகணும்.
0: ஓகே, அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க.
1: ஆமாங்க மேம்.
0: ஓகேங்க, நன்றிங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேம்.
0: ஓகேங்க. ஓகே நேர்களே, இன்னைக்கு எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். தீபா கால் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து வியாழன் போகணும்னு ஆசை, ஏன்னா அதுதான் மிகப்பெரிய இது, அதன் கோல், அதனால் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டே, அதாவது தேசிய விண்வெளி தினம் அப்படின்றது வந்து, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கே செல்ல விரும்புவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளில் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வானத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கு அருகில் என்ன இருக்கும், பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கனவு தோன்றியிருக்கும். அந்த கனவு அப்படின்றது வந்து நனவாகி விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் நானே முதலில் நிலவுக்கு செல்ல விரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆசைப்படுற விஷயமும் இருக்கு. நாம பூமியிலிருந்து பார்க்கும் நிலவு அப்படின்றது விண்வெளியிலிருந்து பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசைகள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த தேசிய விண்வெளி தினம் அப்படின்னா நமக்கு விண்வெளி ஆராய்ச்சியோட முக்கியத்துவத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்ட்டே சொல்லலாம். இது இளைஞர்களிடையே, அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் இடையில வந்து ரொம்ப ஆர்வத்தையும் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த டேவை செலிப்ரேட் பண்ற முக்கிய காரணமும் அவங்களோட அறிவுத்திறன் வளர்ந்து அவங்களும் இந்த லெவல் எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு. ஓகே, நேயர் லைன்ல வராங்க, யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூந்தி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, ஹெட்டிங் கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேடம். எனக்கு வந்து நிலாவுக்கு தான் போகணும். அங்க போனா தான் எனக்கு நல்லா இருக்குன்னு ஒரு இது. ஏன்னா நம்ம இது பூமியில வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இதே மாதிரி

0: ஒரு இரண்டாவது பூமியா அதை வந்து பாக்கணும்னு நிறைய அங்க மண்ணை எடுத்து வர்றாங்க, அங்க நீர் இருக்குது, அங்க உயிரினங்கள் வாழலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதனால எனக்கு வந்து அந்த சந்திரன் கோள்ல போய் ஒரு செகண்ட் அல்லது ஒரு மணி நேரம் இருந்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து என்னுடைய கனவு மேடம்.
1: ஓகேங்க ஓகேங்க, நிறைவேறட்டும்ங்க. கால் பண்ணதுக்காக
0: நன்றி மேடம்.
1: நன்றி. ஓகே, நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 11:26 ஆயிடுச்சு. இந்த தேசிய விண்வெளி தினம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைய நாள் அப்படின்றது ஒரு சிறப்பான நாளா கூட கருதப்படுது. விண்வெளியை பற்றிய கனவு காண்பது அப்படின்றதே உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அந்த கனவை வந்து நினைவாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு அறிவும் ஆர்வமும் அது கூட சேர்ந்து முயற்சியும் கட்டாயமா தேவை. அப்ப கண்டிப்பா நம்மளுடைய கனவுகள் அப்படின்றது ஒரு நாள் நினைவாகும் அப்படின்றது பழமொழி மட்டும் இல்லைங்க, அது உண்மையாலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாம். ஒரு நாள் நம்மள இருக்கிற ஒருத்தர் கூட விண்வெளி வீரராகி நான் கண்ட கனவு நிலவின் மீது நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நாள் கூட வரலாம், யாருக்கு தெரியும். அதற்கான முயற்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம கனவெல்லாம் வானத்தை பார்த்து அறிவியலை நேசிப்போம், புதிய விஷயங்களை வந்து அடுத்து அடுத்து நம்ம கத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, வாரணம் 1000 திரைப்படத்திற்காக.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 11:35 ஆயிடுச்சு. நேர்களே கேட்டுட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புவீர்கள் அப்படின்றது தலைப்பு. நேயர் லைனுக்கு வராங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் முடியம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நல்லா இருக்கங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் அயன்ராஜ் மேடம்.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். ஓகேங்க,
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க.
1: ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம்.
0: ஓகேங்க
1: மேடம், மார்ஸ்ங்கற பிளானட் போலாம்னு ஆசை இருக்கு மேடம்.
0: ஓகேங்க, எதனாலே தெரிஞ்சிக்கலாமா?
1: அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி நம்ம தங்கிட்டு வரலாம்னு ஆசை இருக்கு.
0: என்ன இருக்குன்னு தெரியாது, அதனால தான் எல்லாத்துக்கும் ஆசை.
1: அது போய் பார்த்து வருது ரொம்ப அதிகம் இருக்கு மேடம்.
0: ஓகே
1: அங்கதான்.
0: ஓகே,
1: அப்படி போயிட்டு நிலாவுக்கு போயிட்டு நிலாவில பாதி கூட வடி சாப்பிட்டு வரலாம்னு ஆசை.
0: ஓகேங்க, உங்களோட கனவு நினைவாகட்டும். நன்றிங்க.
1: ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி, தேங்க்யூ.

நிகழ்ச்சியோட தலைப்பு விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புவீர்கள் அப்படின்றது ஹெட்டிங். ஸோ அதை பத்தி தான் காலர் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்னது போல இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம் அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஏன் ஆகஸ்ட் 23 செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற டீடைல் கூட சொன்னேன். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல சந்திராயன் 3 அப்படின்ற திட்டம் வந்து விக்ரம் லேண்டர் நிலவுல வெற்றிகரமா தர இறங்குது. இந்த வரலாற்று சாதனையை நினைவு கூறும் வகையில தான் இந்த 23 தேசிய விண்வெளி தினம் அப்படின்றது, நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்றது செலிப்ரேட் பண்றாங்க. ஏன் சந்திராயன் 3 தான் முக்கியமானதா, ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய திட்டம் அனுப்பப்பட்டதுல ஸ்பெஷலா இதை மட்டும் ஏன் செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ரீசன் என்ன அப்படின்னா, நிலவுல மென்மையாகிய தரையிறங்கிய நாடுகளோட பட்டியல இந்தியா இடம் பிடித்தது, அதனாலதான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகில வெற்றிகரமா தரையிறங்கிய முதல் நாடாக இந்தியா அமைந்தது. இந்த விக்ரம் லேண்டர்ல இருந்து தான் வெளியே வந்திய பிரக்யான் ரோவர் அப்படின்றது நிலவுல மேற்பரப்புல பயணித்திருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வுகளை வந்து அதிகமாக கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி நிறைய டீடைல்ஸ் வந்து நமக்கு அமிச்சாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுல முக்கியமான ஒன்று இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றாங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இந்த நிறுவனம் அப்படின்றது வந்து 1969 உருவாக்கப்பட்டது. இந்திய விண்வெளி திட்டத்தின் முன்னோடியாக போற்றப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் அப்படின்ட்டே சொல்லலாம். இந்தியாவோட முக்கிய விண்வெளி சாதனைகள் அப்படின்னா சந்திராயன் 3 மட்டும் கிடையாதுங்க, என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா விண்வெளி பயணம் சந்திராயன் 3, ஆரியபாட்டா, சந்திராயன் 1 மங்கள்யான், சந்திராயன் 2, சந்திராயன் 3, ஆதித்யா L1 போன்ற பல முக்கிய திட்டங்கள் வந்து இந்தியாவின் அறிவிய வளர்ச்சியை உலகிற்கு எடுத்துக்காட்டியதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விண்வெளி ஆராய்ச்சி நமக்கு என்ன பயன், இதனால மக்களாகிய நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாங்க. உண்மையாலுமே இதனால நிறைய பயன் தாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருந்தாலும் இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம நம்மளோட டெவலப்மெண்ட் அப்படின்றது கம்மி அப்படின்ட்டு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னம்னா, வானிலை முன்னறிவிப்பு, புயல் மற்றும் இயற்கை பேரிடர் கண்காணிப்பு, தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, வழிகாட்டுதல், விவசாயம் மற்றும் நீர்வள மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளில் இந்த செயற்கைக்கோள்களோட தகவல்கள் அப்படின்றது பெரிதளவும் பங்கெடுத்திருக்கு, பயன்படுது அப்படின்ட்டு சொல்லாங்க. ஸோ இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். இது ODFM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். கேஜே யேசுதாஸ் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட மியூசிக்ல.
1: நேயர்களே, இன்று இந்திய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. 2023 ஆண்டில் ஆகஸ்ட் 23 தேதி இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்முகத்தில் வெற்றிகரமாக இறங்கியது. இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அத்தியாயமாகும். இந்திய விண்வெளியியல் ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் இந்த முக்கிய வெற்றியை கொண்டாடுவதற்காக 2024 ஆண்டு முதல் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டின் அறிவியல் திறனுக்காக மாணவர்களையும் அறிவியல் ஆர்வலர்களையும் வானியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்ட ஊக்குவிப்பதே இத்தினத்தின் நோக்கம். வானம் எல்லையல்ல, அதுவே ஆரம்பம். விண்வெளி தினத்தை கொண்டாடுவோம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சிறப்பை போற்றுவோம்.

11:46 அறிவிக்கணைகளை கேட்டுட்டு இருக்கோம். எண்ணங்களின் வண்ணங்கள் இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி ஓட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புவீர்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு நிறைய கனவு ஆசைகள் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த கனவு அப்படின்றது நினைச்சு பார்த்தாலே ரொம்பவுமே ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாம். இளம் தலைமுறைக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சின்ன

ஆசைகள் வந்து சின்ன வயதுலேருந்தே வந்து வரும் அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த தேசிய விண்வெளி தினம் அப்படின்றது விஞ்ஞானிகளை வந்து சாதனை கொண்டாடுறதுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளையும் விண்வெளி ஆராய்ச்சிகளையும் உருவாக்குவதற்கான ஒரு ஊக்கமும் கூட அப்படின்ட்டே சொல்லலாம். ஒரு குழந்தை இன்னைக்கு வானத்தை பார்த்தாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அந்த ஒரு கேள்வி நாளைக்கே அந்த குழந்தைய வந்து ஒரு விஞ்ஞானியாக மாற்றலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அது தெரியல அப்படின்ற கேட்கக்கூடிய கேள்வி நாளைக்கு அவங்களையே அந்த ஒரு பர்டிகுலர் இதுலயே வந்து ஞானமா கொண்டு போய் ஒரு பெரிய சயின்டிஸ்டோ ஒரு பெரிய ஆராய்ச்சியாளரோ வர்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் அப்படின்ட்டு இருக்குங்க. அதனால குழந்தைகள் வந்து கேள்வி கேட்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ஊக்கப்படுத்துவோம், அதுக்கான அறிவியலை நம்ம படிக்க செய்வோம், விண்வெளி பற்றிய ஆய்வையும் அது சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கொள்வோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். வானத்தை பார்த்து கனவு காணுங்கள், அந்த கனவுகளை அடைய அறிவியலை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லலாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த தேசிய விண்வெளி தினத்துல நம்மளுடைய இளம் தலைமுறைக்கு நம்ம சொல்லக்கூடிய அழகான செய்தி. ஸ்டுடியோல டைம் சரியா 11:47 ஆயிடுச்சு. ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய எஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க. 101.8 பண்பலை வரிசையை நியூஸ் ஆன் ஏர் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியாகவும்

ஸ்டுடியோல டைம் சரியா 11:52 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்க செல்ல விரும்புவீர்கள் அப்படின்ற தலைப்புலதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா இப்ப விண்வெளி பத்தி சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூமியில வளிமண்டலத்திற்கு அப்பால இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்கள் மற்றும் பல விண்பொருட்கள் அமைந்திருக்கும் பரந்த பகுதியே தான் விண்வெளி அப்படின்னு சொல்றோம். இந்த விண்வெளி அப்படின்றது வெறுமை அல்ல, அங்க மிக குறைந்த அளவுல வாயுக்கள், தூசு, கதிர்வீச்சு, மின்காந்த புலங்கள் மற்றும் பல்வேறு துகள்கள் உள்ள இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. பூமியிலிருந்து விண்வெளி எங்கே இருக்கும், சூரிய குடும்பம்னா என்ன, நிலவுனா என்ன, எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயும் ஓடிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளமாக வந்து நீங்களும் வந்து இது பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் சந்திராயன் 3 பிரக்யான் ரோவர் அப்படின்றது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்தியாவில் தென்மேற்கு பகுதியில் போய் ரொம்பவுமே ஸ்மூத்தாக மென்மையாக தரையிருக்கக்கூடிய விஷயத்தினால இந்த தேசிய விண்வெளி டே அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த நாளை நினைவு கூர்ந்து நம்மளும் இந்த மாதிரி நிறைய கனவு கண்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதோட இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஒரு பாட்டோட மெர்சல் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. அதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் ஸ்பிரீதி. ஸ்டேடியன் ODFM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

நேர்களே, நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 வண்ண வண்ண பூக்கள், இதில் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். தொடர்ந்து 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30

ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் எழுதியவர் மருதூர் கே கோடீஸ்வரன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். தொடர்ந்து 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளில் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் மலை காய்கறிகளில் கொடிவகை பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. தொடர்ந்து 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 திரைக்கானம். 10:00 ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

உங்கள் ஊட்டியம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணலாம். எங்களோட நிறைய டிப்ஸ் அப்படிங்கும் பொழுது சமையல் குறிப்புகள், வீட்டை நாம எப்படி அலங்கரிச்சு வச்சுக்கலாம், தோட்டத்தை எப்படி பராமரிக்கலாம், சேமிப்பு, இதை பத்தியெல்லாம் நிறைய தகவல்கள் எல்லாமே நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகள் தெரியாமலே சிலர் காத்திருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய ஸ்நேகிதியை. பெண்கள் எவ்வளவுதான் வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாலும், வீட்டு வேலை பண்ணாலும் சரி, வெளியே போய் ஒர்க் பண்ணாலும் சரி, எது எப்படி பண்ணாலும் சரிங்க, அவங்களுக்குள்ள தனித்திறமையே வேறங்க. மற்றும் புதிதா நேயர்கள் வராங்க உங்களுடைய அருமையான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில முதலாவது ஒரு பாடலையும் கேட்டுலாம். இணைந்தர்கள், இது உங்கள் ஒட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

நேயர்களே, கேட்ட அந்த பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திற்காக ஒலித்தது. இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஹரிஹரன், கிளின்டன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவின் பாடல் வரிகளில், ஏ ஆர் ரகுமான் இசையில்.

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாமே கலந்துகிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருக்க ஸ்நேகிதி யாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்நேகிதி லைன்ல ஏதோ சின்னதா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பரவாயில்ல, திரும்பவும் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா லைன் கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமே மைக்ரோவேவ் அவன் நாம பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னா, அதுல இருக்கிற கிண்ணத்துல நிறைய தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் எலும்பிச்சாய் அல்லது ஆரஞ்சு தோலை போட்டு கொஞ்சம் நேரம் சூடாக்கினா அந்த மைக்ரோவேவ் அவன் வந்து சுத்தமா இருக்கும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஸ்நேகிதி, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? என்ன மாதிரியான டிப்ஸ்
1: எல்லாம்
0: காஞ்ச மிளகாங்களா?
1: ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க.
0: ஓகே நேயர்களே, அரிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பேக் அரிசி வாங்கி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். சில நாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகளெல்லாம் வந்துடுவோங்க. அந்த வண்டை எப்படி போக்குறதுனே தெரியாது. கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போகும். ஆனால் அந்த வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, வரமிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அதை அதில் போட்டு வச்சா அந்த காரத்தன்மைக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்நேகிதி ரொம்ப அருமையான ஒரு தகவல் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம், தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே நேயர்களே, 12:20 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஓடிஎஃப்எம் 101.8ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: ஓகே நேர்களே, 12:25 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்மளோட பேச போற ஸ்நேகிதியை யாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: மேடம், நான் ஊட்டியில இருந்து தீபா பேசுறேன்.
2: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு சண்டே என்ன அருமையான தகவல் எல்லாம் கொடுக்க போறீங்க எங்களுக்காக?
3: வந்து நான் வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் மேம் சொல்ல போறேன்.
2: ஓகேங்க, சொல்லுங்க.
3: இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி சளி ஆகும், இருமல், சளி எதுவுமே ஆயிட்டே இருக்குங்க. வந்து வீட்டு வைத்தியம் தான் மேம்.
2: ஓகே ஓகேங்க, சொல்லுங்க.
3: அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, தைல இலை கிடைச்சா அதை வந்து தண்ணியில போட்டு ஆவி பிடிக்கலாம். அப்படி தைல இலை வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா? அவங்க வந்து தைல எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, யூக்கலிப்டஸ் ஆயில், அதை வந்து அந்த தண்ணியில போட்டு அதை ஆவி பிடிக்கலாம்.
2: ஓகே ஓகே, டைரக்டா டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்காம
3: நேச்சுரலா நம்ம சரி பண்ணலாம் இது.
2: ஓகே ஓகேங்க, ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க. சொல்லுங்க.
3: அது வந்து இப்ப வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப சளி கட்டி இருக்குங்க, நெஞ்சில. அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த நாட்டு இந்த பலசரக்கு கடை இருக்கு இல்லைங்களா?
2: ஆமாங்க.
3: அங்க வந்து திப்பிலி கிடைக்கும். அப்போ திப்பிலி வந்து வாங்கிட்டு வந்து நம்ம சும்மா அப்படியே வானிலையில எண்ணெய் போடாம சும்மா அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்க மேம். பண்ணிட்டு

0: அதை பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம், ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம கோல்ட் ஆகும் போது என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு தேன்ல கலந்து சாப்பிடலாம். அப்போ வந்து தூங்குறதுக்கு முன்னாடி தேன்ல கலந்து நம்ம சாப்பிட்டா சரியாயிரும். சில பேர்த்துக்கு வந்து தேன் எல்லாம் பிடிக்காது இல்லைங்களா, அவங்க என்ன பண்ண, அதை வந்து சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கலாம்.
1: ஓகேங்க. இப்போ அவங்களுக்கு கோல்டு வந்து நெஞ்சில் நிறைய சளி கட்டி இருக்கு அப்படிங்கும் பொழுது, இதை காலை நேரத்தில் வந்து வெறும் தண்ணி குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடலாமா, இல்லை நம்ம சாப்பாடுலாம் எடுத்ததுக்கு அப்புறமா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்களா நம்ம?
0: அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்,
1: எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
0: இது வந்து நான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்.
1: ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க, நன்றி.
0: நன்றி.
1: ஓகே, பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கும் பொழுது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கோல்டு தலைவலி அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், டேப்லெட்ஸ்லாம் எடுக்க தொடங்கிடுவோம். ஸோ டேப்லெட் பார்த்திங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நம்ம டேப்லெட்ஸ்லாம் அவ்வளோக்கா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு அப்படிங்கும் பொழுது நம்ம ஆவி பிடிக்கிறது மூலியமாக கோல்டு சரி செய்யலாம். நெஞ்சில் வந்து சளி கட்டியிருக்கும் பொழுது இப்போ லாஸ்ட் காலில் நம்மளோட சொன்னாங்க, திப்பிலியை வந்து வறுத்து வச்சு அதை நம்ம தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தகவலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி ஸ்நேகிதியே. ஓகே, நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தில் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

நேயர்களை கேட்ட அந்த பாடல் சுஜாதா உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து பாடியது வித்யாசாகர் இசையில். நேயர்களே, இன்னைக்கு சிநேகிதியை நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. உங்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன், எல்லாருமே கேட்டுக்கங்க. இப்ப மார்னிங் பாத்தீங்கன்னா அவசர அவசரமா பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்றவங்களும் சரி, வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. பாத்தீங்களா, டிஃபன்னாலே ரொம்ப ஈஸியா செய்யறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேமியா செய்வாங்க, அப்புறம் இந்த மேக்ரோனி உப்மா அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ இந்த சேமியா மேக்ரோனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல ரொம்ப அவசர அவசரமா செய்யும் பொழுது தண்ணி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப ஒட்டிக்கும் பாத்தீங்களா. அப்படிலாம் இல்லாம ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எந்த அளவு நம்ம தண்ணி ஊத்துவோமோ அதை விட கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்தி அதுல உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு அதுக்குள்ள இந்த சேமியா மேக்ரோனி இதெல்லாம் தனித்தனியாங்க, ரெண்டும் ஒன்னா கிடையாது. ஸோ என்ன செய்யறீங்களோ அதை தனித்தனியா போட்டு நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம குளிர்ச்சியான நீர்ல போட்டு ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உதிரி உதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சு சாப்பிட்டா சூப்பராகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிற இந்த டிப்ஸோட இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகே நேர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிநேகிதிய நிகழ்ச்சியில நேயர்கள் சொன்ன கருத்துக்கு நன்றி. சிநேகிதி நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததான் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய FM 101.8 எங்கெல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் உன்னிமேனன், ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியது. ஏ ஆர் ரகுமான் இசையில் கேட்ட அந்த பாடலுடன் சிநேகிதியை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டார்.

0: பதிவில் விண்வெளி துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்தது. அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க

0: படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் ஒடிஷா கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்டாமில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். ஆனால் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளை பொறுத்தவரை உழைக்கும் காலத்தில் இருக்கும் பொருளாதார நிலையை காட்டிலும் ஓய்வு காலத்தின் நிதி பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. உடல் உழைப்பை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு 60 வயதுக்கு பிறகு வருமானம் இல்லாமல் போனால் என்ன செய்வது? இந்த சமூக பாதுகாப்பு இடைவெளியை நிரப்புவதற்காக மத்திய அரசு 2019 ஆண்டு தொடங்கிய திட்டமே பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் நாட்டுக்கு உணவளிக்கும் உழவர்களுக்கு அவர்களின் முதுமை காலத்தில் நிலையான வருமானத்தை உறுதி செய்வதே ஆகும். இந்தியாவில் சுமார் 85% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஆவர். இவர்கள் 2 ஹெக்டேர் அல்லது அதற்கும் குறைவான நிலத்தை வைத்துள்ளனர். இவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இருப்பது போன்ற ஓய்வூதிய திட்டம் இல்லை. வருமானத்தின் பெரும் பகுதி விவசாய செலவுகளுக்கே சென்றுவிடுவதால் அவர்களால் பெரிய அளவில் சேமிக்க முடிவதில்லை. 60 வயதிற்கு பிறகு விவசாய வேலைகளை தொடர முடியாத போது அவர்கள் அடுத்த தலைமுறையினரை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளை இலக்கு வைத்து அவர்களுக்கு சுயமரியாதையான வாழ்வாதாரத்தை முதுமை காலத்தில் உறுதி செய்ய இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாக செயல்படுகிறது. இத்திட்ட

திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிக்கு அவர் 60 வயது நிறைவடைந்த பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் ₹3,000 ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த தொகை பணவீக்கத்தை பொருட்படுத்தாமல் நிலையானது. இத்திட்டத்தின் சிறப்பம்சம் விவசாயியின் பங்களிப்பு மற்றும் அரசு பங்களிப்பு ஆகியவை சமமாக இருப்பதுதான். இத்திட்டத்தில் சேரும் விவசாயி தனது வயதை பொறுத்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். இந்த தொகை ₹55 முதல் ₹200 வரை மாறுபடும். உதாரணத்திற்கு 18 வயதில் சேரும் ஒரு விவசாயி ₹55 செலுத்தினால் போதுமானது. 40 வயதில் சேரும் ஒரு விவசாயி ₹200 செலுத்த வேண்டியிருக்கும். விவசாயி செலுத்தும் அதே தொகைக்கு சமமான தொகையை மத்திய அரசும் செலுத்தும். உதாரணமாக ஒரு விவசாயி ₹100 செலுத்தினால் மத்திய அரசும் ₹100 செலுத்தி மொத்த முதலீட்டை ₹200 உயர்த்துகிறது. இந்த ஓய்வூதிய நிதியத்தை இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் நிர்வகிக்கிறது. இத்திட்டத்தில் சேர தகுதிகள் 18 வயது முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும், 2 ஹெக்டேர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வைத்திருக்க வேண்டும், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் அரசு சார்ந்த ஓய்வூதிய திட்டங்களில் ஏற்கனவே உள்ளவர்கள் இத்திட்டத்தில் சேர முடியாது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வருடாந்திர நிதியுதவி பெறும் விவசாயிகள் அந்த தொகையிலிருந்து நேரடியாக தங்களின் மாதாந்திர சந்தாவை செலுத்த தானியங்கி பற்று வசதியை பயன்படுத்தலாம். இது விவசாயிகளுக்கு பங்களிப்பை தொடர மிகவும் எளிதான வழியாகும். ஓய்வூதியம் பெறும் விவசாயி மரணமடைந்தால் அவரது மனைவி அல்லது கணவருக்கு குடும்ப ஓய்வூதியமாக விவசாயி பெற்ற தொகையில் 50% பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆவர். விவசாயி 60 வயதை நிறைவு செய்வதற்கு முன்பு திட்டத்திலிருந்து விலக நேர்ந்தால் அவர் செலுத்திய மொத்த பங்களிப்பு தொகையும் அவருக்கு வட்டியுடன் சேர்த்து திருப்பி அளிக்கப்படும். இது விவசாயிக்கு எந்த சூழலிலும் நிதி இழப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும், விவசாயிகளின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான திட்டமாகும். ஓய்வூதியத்தின் உறுதி, மத்திய அரசின் சமமான பங்களிப்பு மற்றும் PM கிசான் திட்டத்துடனான இணைப்பு ஆகியவை இத்திட்டத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் செயல்படுத்த எளிதானதாகவும் ஆக்குகின்றன. 18 வயதில் இத்திட்டத்தில் சேருவதன் மூலம் மிக குறைந்த தொகையை மட்டுமே செலுத்தி தங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். நமது உழவர்களின் முதுமை காலத்தை நிதிச்சுமை இல்லாத கௌரவமான காலமாக மாற்றுவதற்கு இத்திட்டம் ஒரு சிறந்த வழியாகும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிலையத்தில் நேரம் 12:55. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடலுடன் மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் ஒன்றாய்ந்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேர்களை கேட்ட அந்த ஹிந்தி மொழி பாடல் ஜீனா திரி காலிமேன் திரைப்படத்திற்காக நிதின் முகேஷ் அனுராதா ஆகியோர் இணைந்து பாடியது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி

நிலையத்தில் நேரம் 1:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் இசாதா திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:37. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் ராம்போ திரைப்படத்திற்காக நாராயணன், ரவிசங்கர், கோவிந்த் பிரசாத் ஆகியோர் இணைந்து பாடியது. கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டுமென அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில், தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன்

0: மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பால பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும், அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000 மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் 1000 பங்கேற்று

0: சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11ஆவது நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்டர் பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிந்தனர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 100,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. திரைக்கானம் கேட்போம். பிரியமான தொழில் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் SA ராஜ்குமார் இசையில் பா விஜய் பாடல் வரிகளில்

0: PM. India's qualification will also depend on the result of the earlier match between China and the Netherlands. India need China to lose that match. If China win, India will be eliminated even with a win over Australia. Law and Justice Minister Arjun Ram Meghwal today highlighted the need to reduce manual intervention in sanitation work through mechanization. Speaking at the Foundation Day celebrations of the National Commission for Safai Karmcharis in New Delhi, Mr. Meghwal stressed the importance of safety measures, protective equipment, training, health insurance and proper monitoring. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges space startups to build robust ecosystem and attract global talent, extends greetings on National Space Day. BRICS Sports Ministers meeting underway in Vishakhapatnam, Andhra Pradesh. External Affairs Minister Dr. S. Jaishankar to embark on a two-day visit to Russia today. Orange alert for heavy to very heavy rainfall issued for isolated places over Chhattisgarh, Odisha and coastal Andhra Pradesh today. Iran warns neighbours against joining US economic campaign against Tehran. In cricket, second and final test match of the series between India and host Sri Lanka underway in Colombo. And in the FIH Hockey World Cup, Indian women to take on Australia in a must-win match for a semi-final berth tonight. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. தங்களுக்கே தனித்துவமான கலாச்சார பண்புகளை கொண்டு நீலகிரியில் மட்டும் வாழ்ந்து வருகின்ற தோடர், கோத்தர், இருளர், பணியர், முள்ளக்குறும்பர், வெட்டக்குறும்பர், ஆளுக்குறும்பர், காட்டு நாயக்கர் என 8 வகை பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதில் நீலகிரி மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகையில சராசரியாக 5% மக்களே, அதாவது குறிப்பாக 30,000 பேர் மட்டுமே வாழ்ந்து வரும் இந்த தொன்மையான பண்டைய பழங்குடிகளான இவர்களை அரசு பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் வைத்துள்ளனர். குறைந்த மக்கள் தொகையே உள்ள தொன்மையான பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் என்பதாலே இம்மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதிலும் கலாச்சாரங்களை பாதுகாத்திடவும் இவர்களின் கலைகள், பழக்க வழக்கங்கள் என வாழ்க்கை முறைகளை காத்திடவும் ஆவணப்படுத்தி வருகிறது எனலாம். சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தொல் பழங்குடிகளான கோத்தர் பழங்குடிகளின் பாரம்பரிய கலையாக அவர்கள் மண்பாண்டங்கள் செய்வது மற்றும் இரும்பினாலான பட்டறை தொழில், மர வேலைப்பாடுகள் செய்யும் தச்சு வேலை, விவசாயம் என பாரம்பரிய முறைகளை கடைபிடித்து வரும் இவர்களின் மிகவும் பழமையான ஓர் கலை என்பது மண்பாண்டங்களை செய்வது. தங்களின் கிராமங்களில் தங்களுக்கான தேவைகளை தாண்டியும் இந்த கைவினைப் பொருட்கள் செய்திடும் முறைகளை காட்சிப்படுத்திட தங்களின் குக்கிராமத்தை தாண்டி கோத்தர் பழங்குடியின் பாரம்பரிய கலையில் 40 ஆண்டுகால அனுபவங்களை கொண்டுள்ள கோக்கால் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்கள் எங்கெல்லாம் சென்று தங்களின் பாரம்பரியத்தின் அடையாளத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறார் என்ற அனுபவத்தை இப்போது கேட்கலாம்.
3: வணக்கங்க. நான் வந்து பேர் வந்து ராஜேஸ்வரி. நம்மளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குங்க. நான் வயசானவங்க பாட்டி இங்கே செஞ்சு போது நான் பார்த்துருச்சேன். நானே கத்துக்கிட்டேன். செஞ்சு எல்லாமே செஞ்சுட்டு வரதில்லன்னு விட்டுருவாங்க. நான் விடுறதில்ல. பாட்டிங்களை செஞ்சது நம்ம பரம்பரை சட்டி நம்ம ஆளுங்க நம்ம செஞ்சது விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல கை போடும்போது நல்லா வருதுல்ல. ட்ரை பண்ணித்தான் செஞ்சேன். அதுக்குள்ள ஆசை சட்டி பண்ண நம்மளுக்கு ஃபுல்லாக ஆசை. ஒரு சட்டி செஞ்சு நல்லா நானே சுட்டு பூசாரி விட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. சாமி கொடுத்துட்டேன். தாத்தா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பெரிய சாமான்ட்டு அவங்களுக்கு பானை வேணும். அவங்கள இருந்த ஒரு பாட்டி பானை செஞ்சுட்டு நம்ப முடியாதுன்னு போய் போயிடுச்சு அவங்க வீட்டுக்கு. அப்புறம் அந்த வரசாவுக்கு எதாச்சும் சட்டி கொடுத்துட்டே ஆகணும். என்ன பண்ணுறது, இந்த நெய் கொண்டு போய் சின்ன பானை நெருப்பணிக்கிறதுக்கு பெரிய பானை அந்தமா முடியாதுன்னு போயிடுச்சிங்கோ. இது யார் செஞ்சு கொடுப்பாங்கோ. இந்த தொழில் நம்ம செஞ்சுட்டே ஆகணும்ட்டு ஒரு மூர்ச்சியாக அந்த பானை நான் செஞ்சேன். செஞ்சு அது போல தட்டி பெருசு பண்ணி சுட்டு வரசாவுக்கு கொடுத்துட்டேன். அதே வரசாவுக்கு நான் இது வரைக்கும் நான் வரசாவுக்கு பானை செஞ்சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஐநூறு அம்னூறு குல தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு சாணியை செழிக்கிறதுக்கு அமாவாசனைக்கு இப்போ கூட நான் செஞ்சுட்டே இருக்கேன். அது அந்த தொழில் விடக்கூடாதுன்ட்டு அந்த பானை மட்டும் செஞ்சுட்டே இருக்கோம். கேட்குறவங்கெல்லாம் வீட்டுக்கு நான் மாத்தான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். அந்த சாமி அமாவாசனைக்கு சாணி தெளிக்கிறாங்களே, அப்புறம் நெருப்பு குச்சி உள் காட்டி அந்த முள்ளில் சாத்திரம் பண்ணுறாங்களே, அந்த ஐநூறு பண்டிகைக்கு எள்ளு பண்டிகைக்கு ஏரட் சாத்திரம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் அது செய்யறதுக்கு நான் தான் கொடுக்குறேன் பானை. குழந்தைகள் பேர் வைக்கிறதுக்கு குடை வேணும், தண்ணி எடுத்து வந்து மண்ணை குடம் தான் தண்ணி எடுத்து வந்து குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கிறோம். சாமிக்கு நை நை குசுக்குன்னு சொல்லணும், அதுக்கும் தண்ணியை வடம் பண்ணி டிசைன் போட்டு நல்லா கொடுத்து அதுக்கு ஒரு நை குசுன்னு சொல்லி அதுக்கு நை ஊற்றி சாமிக்கு ஊத்து கொண்டு போவாங்க. அதுக்கு மூங்கில் நல்லா செஞ்சு டிசைனில் கையில் டிசைன் போடுவோம். முன்னாடி போடணும், இல்லைனா காஞ்ச ஒட்டாது கை வராது, வரைஞ்சின்னா வராது. ஆமை வேணுமா, குதிர் வேணுமா, விநாயகர் புத்தர் பேப்பரில் பார்த்தாலும் சரி, நம்ம முழுசுக்குள்ள என்ன தோன்றுதோ அது அந்த மாதிரி செய்கிறேன். கை பொருட்கள் கொஞ்சம் கஷ்டம், பானை ஈஜி ஒரு பெருசாக பண்ணிடலாம், அதுக்குள்ள தட்டி வடம் பண்ணி பண்ணிடலாம். இது விநாயகர் கையில் பொருளெல்லாம் ரொம்ப கஷ்டம் செய்கிறதுக்கு. நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளால் நம்பால் கொண்டு மண் பானை தான் இந்த பானை, இந்த சாப்பிட்ற தட்டு டீ கப்பு அது ஈஜி பண்ணி அப்பமாக பண்ணிட்டு இருக்கலாம்.
2: ஒரு பழங்குடியினர் ஒரு குக்கிராமத்தை கடந்து தங்கள் சொந்த பணிகளுக்காகவும் அல்லது அரசு விழாவிற்காகவும், குறிப்பாக பழங்குடியினர் கலை நிகழ்ச்சிகளுக்காகவும் என விரல் விட்டு எண்ணி வரும் அளவிற்கு விமானத்தில் பயணம் செய்திருக்க முடியும். அப்படியான விமானத்தின் பயணம் என்பது இந்த மலை மாவட்டத்தில் உள்ள பழங்குடிகளுக்கு ஓர் கனவாகவே கூட இருக்கலாம். அதை இவரின் பாரம்பரிய மண்பாண்ட கலையை நமது வட மாநிலங்களில் காட்சிப்படுத்திட இந்த கலையினாலேயே தனக்கு விமானத்தில் பயணம் செய்ய ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று நிகழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொள்கின்றார் இவர்.
3: சென்னையில் வந்து சிபிஆர் ஐயர் பொன்னச்சன் வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் மண்பானத்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, மண் பொருட்கள் வந்து விநாயகர் புத்தர் யானை குதிரெல்லாம் செஞ்சால் நீங்கள் வெளிநாட்டில் எங்கெல்லாம் போகலான்னு சொல்லி அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சென்னை போய் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மண்பானை செய்யறதுனாலே போபால் ஃபஸ்ட்டு போய் பானை செஞ்சு சுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு விசிட் வந்துட்டோம். அப்புறமா ஜார்க்கண்ட் கூப்பிட்டாங்க, ஒரிசா கூப்பிட்டாங்க, அஞ்சாறு மாதம் ஆச்சு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டேன். ஜார்க்கண்ட் டாடா கம்பெனிக்காரன் கூப்பிட்டாங்க, அங்கும் போயிட்டு வந்தேன், ஏழு டைம் போயிட்டு வந்தேன் டெல்லிக்கு. இது மண்பானை செய்யறதுனால தான் நம்மளுக்கு கூப்பிட்றாங்க, சும்மா இருந்தாலும் நம்மளுக்கு கூப்பிடுவாங்களா? அதனால நான் மண்பானால உலகமே சுற்றிட்டு இருக்கேன். இப்போ சென்னைக்கு டிஆர்சி மூலியமாக நம்மளுக்கு கூட்டிட்டு போவாங்க, வரவேற்பு நல்லா பார்க்குறாங்க. ஆஃபீஸ் மூலியமாக கூப்பிட்டு வர நல்லா பார்த்துட்டு நல்லா பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. நவா மூலியமா இந்த டிஆர்சி மூலியமா கூப்பிட்டு போவாங்க. இப்போ இந்த காதியிலும் கூப்பிடுறவங்க பொருள் செஞ்சால் சென்னைக்கு வந்து விற்கிறதுக்கு எடுத்து வாங்கணும், அவங்களும் எல்லாம் பண்ணுறாங்க காதியில். உடம்புக்கு நல்லது, மண் பானல் சமையல் செஞ்சால் சாப்பாடு செஞ்சால் நம்ம உடம்புக்கு நல்லது, சீக்கு வராது. நம் பாரம்பரிய வந்து மண் பானை வந்து விடாமல் செஞ்சுட்டே ஆகணும், அதுக்கு தான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கோம்.
2: நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் பழங்குடிகளின் வாழ்வியல் முறைகளோடு நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
3: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி 101.8.
1: உங்கள் ஊட்டி 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

நிலையத்தில் நேரம் 2:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்களா நாம புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

நேயர்களே, இன்னைக்கு மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இந்த புன்னகை மன்னன் திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கத்துல கமலஹாசன் இருவேடங்களில் நடித்த திரைப்படம். 1986 ஆண்டு வெளியான ஒரு அழகான காதல் திரைப்படம் இது.

0: Jinga.
1: அன்னையர்களே, கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது. புன்னகை மன்னன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் இருக்குங்க. என்னென்ன பாட்டை யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கவிதை கேளுங்கள் அப்படிங்கிற இந்த பாடலை வாணி ஜெயராம் அப்புறம் ஜெயச்சந்திரன் பாடியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு குடுமா குடுமா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலும் இருக்குது. இந்த பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலகாலமாக வாழும் காதலுக்கு, அந்த பாடல் பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோர் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலுமே ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான். பாடலுக்கு இசை அமைத்திருக்காங்க இளையராஜா.

நிலையத்தில் நேரம் 2:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 மார்னி டைம். ஒரு பட பாடல்களாக புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

நேயர்களே, இன்று மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சோம். கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்பட்டது. அதிகளவு மழையாக 20 மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து ஒரு சில இடங்களிலும், தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிகள வெப்பநிலையாக அரியலூரில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலைப்படி நீலகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை 2.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, நீலகிரி மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 7 தினங்களுக்கு. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காணப்படுகிறது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கனமழை குறித்த எச்சரிக்கை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்காது. உள் தமிழகத்தில் இயல்பை விட சற்று வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். நாளை முதல் 27ஆம் தேதி வரை இயல்பான வெப்பநிலையே நிலவக்கூடும்.

தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்துடனும் வீசக்கூடும். குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவாகியுள்ள இடங்களும் அளவுகளும் சின்னக்கல்லாறு 2 சென்டிமீட்டர், எறையூர், குன்னூர், உப்பாசி, வால்பாறை, சிங்கோனா, எஸ்ஆர்சி குடிதாங்கி, சோழையாறு, மடிப்பாக்கம் சென்னை, நாராயணபுரம் ஏரி, ஒக்கியம் துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவிக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 3:02.

0: ஹலோ ஊட்டி. நேர்லே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே வெளியிலிருந்து, அதாவது ஓபி ஸ்பாட்லேருந்து நமக்கு வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க. இன்றைக்கி நம்ம ஆர்ஜே யார், எங்கிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. யார் பேசுறீங்க?
1: சரவணன் கார்முகில். நாங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்பாட்ல தான் இருக்கோம் கார்த்தி.
0: வணக்கம். அதாவது

0: அதுக்காக காட்டு மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காடுகள். இது எல்லாத்தையும் தாண்டி ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு காடுகள் இருக்கு. சோ அத நம்ம வந்து இங்கிலீஷ்ல பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். பட் அது வந்து ஊசி இலை காடுகள். ஏன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா ஊசி இலை கொண்ட மரங்கள் தான். இந்த இடத்துலதான் வந்து நாம இன்னைக்கு இருக்கோம். இங்க இருந்துதான் நாம சுற்றுலா பயணிகளோட பேச போறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷலை பத்தி சொல்ல போறோம்.
1: பைன் ஃபாரஸ்ட்ல இருக்கீங்க?
0: பைன் ஃபாரஸ்ட்,
1: ஓகே, சூப்பர். பைன் ஃபாரஸ்ட்ல இருந்துட்டு அப்படியே இயற்கை அழக ரசிச்சுட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறீங்க சரவணன்.
0: ஆமா, அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊசியிலை காடுகள் மட்டும் இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்தினுடைய ஒரு உள்பகுதிக்கு நம்ம போகும் பொழுது இன்னும் கூட சில இயற்கைகள் சேர்ந்து இருக்கிறது. அதையும் நம்ம நேயர்களுக்கு எல்லாம் சொல்ல போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்கள், அப்படியே ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசிட்டே வரலாம்.
1: ஓகே, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வந்துருவோம் சரவணன்.
0: ஆமா, ஒரு பாடலுக்கு பிறகு நாம இந்த இடத்துல போன் பார்க்க போறோம், நிறைய விஷயங்களை கேட்க போறோம். இணைந்திருங்கள், உங்களுக்கு 101.8 உடன்

0: தேவாவின் இசையமைப்பில் ரெட் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஹலோ, ஊட்டி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி அஜய் சரவணன் அவர்கள் பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போவோம். சரவணன்,
1: என்ன நீங்க சொல்றத பார்த்தா நம்ம வந்து ஆங்கில படத்தை தமிழ் டப்பிங் பண்ணா நாம இப்ப ஆபத்தான பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி.
0: ஆமா,
1: நாம இப்ப பைன் ஃபாரஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அழகா தமிழாக்கம் பண்றீங்க.
0: நம்ம போற இடம் எல்லாம் ஆபத்து தானே?
1: அதுதானே. ஆனா இந்த இடத்துல ஆபத்து இருந்தாலும் ஒரு அழகு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பைன் ஃபாரஸ்ட்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காமராஜர் சாகர் அணையினுடைய பேட் வாட்டர்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதி வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி பறந்து விரிந்து கடல் போல காட்சி அளிக்கிறது. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம், எல்நினோ பாதிப்புனால வந்து நிறைய அணைகள் எல்லாம் வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குடிநீர் ஆதாரத்திற்கான அணைகள் வறண்டு போனாலும் நம்மளுடைய காமராஜர் சாகர் அணை வந்து நல்ல செழிப்பா இருக்கு, நல்ல தண்ணி நிரம்பி இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. கடல் அலைகள் உருவாகிற மாதிரி சின்ன சின்ன அலைகளும் உருவாகிட்டு இருக்கு. இந்த பகுதி பாத்தீங்கன்னா முத்தநாடு மந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்கோ டூரிசம் சுற்றுச்சூழல் சூழல் பாதுகாப்பு குழு, அவங்க முத்தநாடு மந்த அந்த தோழர் மக்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு பகுதி இது. ரொம்ப அழகா பராமரிக்கிறாங்க. இங்க வந்து குதிரை ஏற்றமும் இருக்கிறது இந்த இடத்துல,
0: ஹார்ஸ் ரைடிங்.
1: சோ இங்க தொடர்ந்து வந்து நாம சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசிடலாமா? சார் வணக்கம், நாங்க ஊட்டி ஆல் இண்டியா ரேடியோ சொல்லிட்டு லைவ் ஓடிட்டே இருக்குது. ஒன் பிரச்சனை, உங்க பேரு? நீங்க எங்க உள்ள வந்திருக்கீங்க?
2: சென்னை.
1: சென்னை, சென்னை கிளைமேட் கிளைமேட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
2: ஊட்டியில நல்லா இருக்கு.
1: இல்லன்னு இருக்கு. எத்தனை நாள் நீங்க ப்ரோக்ராம்ல வந்திருக்கீங்க?
2: என்னென்ன
1: இடம் பாத்துருக்கீங்க இது வரைக்கும்?

0: இப்ப நீங்க இருக்கிற ஏரியா பக்கத்துல ஏதாவது நம்ம செம்பரம் பக்கம் ஏரியா அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்ல. பட் இங்க இவ்வளவு பெரிய ஒரு டேம் பாக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா என்ஜாய் பண்றீங்க? ஓகே, என்ஜாய், தேங்க்யூ. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சென்னையில இருந்து இங்க வந்திருக்காங்க. இந்த கிளைமேட் என்ஜாய் பண்றது மட்டும் இல்ல, இவ்வளவு ஒரு அழகான இடத்தை பார்க்கும்போது அவங்க வந்து மெயின் நிறைய போட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் இருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா நீர்நிலைகள் அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து நம்மளுடைய ஆகாய தாமரை படர்ந்து காணும். ஆனா இந்த காமராஜர் சாகர் டேம்ல பாத்தீங்கன்னா, அந்த ஆகாய தாமரையே இல்லாம கடல் போல காட்சி, அதுதான் ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கு இடையிலதான் வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க.
1: ஓகே சார், இப்போ அங்க கிளைமேட் எப்படி இருக்குது? மலை தூரல் இருக்கா?
0: மழை தூரல் எல்லாம் இல்ல, நல்ல வெதர் கண்டிஷன் இருக்கு, ஒரு மிதமான வெயில், அந்த மாதிரிதான் கிளைமேட் இருக்கு.
1: ஓகே, நம்ம போய் மழை வரலையா?
0: நம்ம போய் மழை வரலையே, என்ன நம்ம நல்லவங்க இல்லையே?
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, அட மழை வரப்போகுது.
0: ஒரு அழகான பாடலை கேட்டு மீண்டும் தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம்.
1: ஓகே, தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். நேயர்களை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 90.8.

0: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் படையப்பா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி ஆகியோர் பண்ண ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். 3:22 ஆகிட்டு இருக்கு. ஊட்டிஎஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நேரிலே இன்றைக்கி பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மறுபடியும் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போவோம். சரவணன்
1: வணக்கம்.
0: வணக்கம் கார்மிகில் வந்துட்டீங்க.
1: ஆமாம் கார்த்தி, அழகில் அதே மாதிரி சாகர் அணையின் ஒரு புறத்துல இருந்து கலகுந்தா பெரிய பகுதி கைப்பற்றி நாங்கள் என்னோட
0: சரவணன்.
1: அதாவது ஹலோ ஊட்டி விட எல்லாருமே ஹாய் ஊட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து போகிறது அப்படிதான் சொல்ல போறாங்க, ஹாய் ஊட்டின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
2: ஹாய்
1: ஜெய்சந்திர, எங்கிருந்து வந்திருக்கீங்க?
2: சென்னையிலிருந்து வந்திருக்கேன்.
1: எல்லாமே சென்னை டீமா வந்து பேசுங்க. சென்னை லீவ் ஏதாவது கொடுத்துட்டாங்களா?
2: இல்ல, ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி ஆக்சுவலா. ஸோ மண் தூங்கி ஓனம் ஸ்கூல் பசங்களா இருக்கும்.
1: நீங்க என்ன பண்ணிட்டு
2: நெட்ஒர்க் இன்ஜினியரிங்
1: ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த ப்ரெஷர் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சு.
2: ஆமா கண்டிப்பா.
1: எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: அங்க ஒரு 14 வந்து
1: எத்தனை நாள் ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க? எந்தெந்த இடம் பார்த்துருக்கீங்க?
2: நாங்கள் 3 days வந்துருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொட்டப்பேட்டை கலாச்சி பார்ப்போம், அப்புறம் பைக்கரா போய்ட்டு
1: நீங்க வந்து

0: வந்து நிறைய இடம் பார்த்துருக்கோம், டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே. அதுக்காக ஓட்டிங் வந்து என்ன ஸ்பெஷல் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் வந்து கிளைமேட் செம்மையாக இருந்தால் பார்த்துரு, ஸோ ட்ரிசிலிங் நல்ல வியூவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெஸ்ட் மேரேஜ் இருந்துச்சு, ஸோ நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் பைக்காரா பார்த்தேன், ரிசர்வ் ஃபாரஸ்டோட பார்த்தேன், ஃபாரஸ்டுக்குள்ளேருந்து நடத்தி தண்ணி. அதனால அது வந்து ரொம்ப சுத்தமான ஒரு குடும்பம் தான் அந்த தண்ணி, சுத்த கிளியரா இருந்துச்சு. ஆக்சுவலாக வாட்ஸ்அப்ல ஓட்டு பார்க்கும்போது ஸோ நல்லா இருந்துச்சு. அது ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு வந்த அதே இடத்துல துணி வந்து நடந்து போயிட்டு இருக்கு. நீங்க செய்தித்தாள்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க, போட்டிங் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, அந்த போட்டிங்க்கு இடையே வந்து அந்த கரையோரத்துலயும் துணி நடந்து போச்சு. இந்த காட்சிகள் எல்லாமே தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்கள்லயும் வந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் அது நடத்துறதா நம்ம பார்க்க முடியும். இப்போ இனி அடுத்து வந்து ப்ரோக்ராம் போட்டு
1: நாங்க இன்னைக்கு பத்தானிகள் வரணும் பிளஸ் பருவக்கடன் முடிச்சு இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணி ரிட்டர்ன் போகும்போது நாளைக்கு 90 கோத்துக்கிரி முடிச்சு போச்சு.
0: இப்போ நீங்க சென்னைக்கும் சென்னைக்கும் என்ன ஃபீல் பண்ணிருக்கு?
1: இங்க மோஸ்டா நம்ம வரது கிளைமேட் ஃபேக்டர், சென்னை உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹீட்டா இருக்கு. இங்க வந்து கிளைமேட்
0: இது எத்தனாவது
1: எனக்கு வந்து ஃபேமிலி எல்லாம்
0: கூட்டிட்டு இருக்கீங்க, நீங்க தான் மிகப்பெரிய கைடு. நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது யார் கூட வந்திருக்கீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃபீல், ஃபேமிலி ஒரு தனி வாழ்க்கை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தனி வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ரெண்டு
0: என்ஜாய் த ட்ரிப். வணக்கம், மாவடியில வந்து நீங்க அப்படி வெயில இருந்துட்டு பத்துன்னு இப்படி ஒரு கிளைமேட் மாறணும், பத்துன்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் அப்படின்னு அந்த மாதிரி வந்தோன்னு
2: நான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் பார்த்ததே இல்லை. உங்க ஃபீல் தான்
0: என்ஜாய் பண்றீங்க?
2: ரொம்ப என்ஜாய் பண்றோம். இருந்தாலும் நல்லா இருக்கு.
0: திடீர்னு ஒரு பெரிய மழை வந்தா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க?
2: நல்லா இருக்கும், ஆனா வந்து ரொம்ப குளிரா இருக்கு சீடா, அதனால வந்து ஓகே நல்லா இருக்கு. அந்த
0: வெயிட்ல அப்போ மூட்டிங் கொஞ்சம் அப்படியே காம்பியை எடுத்து ஊட்டி பக்கத்துல வச்சிடலாம்.
2: சொன்னே விட்டு வர முடியாது, போயிட்டு வர முடியாது பாத்தீங்களா? எப்ப இருந்தாலும் சொந்த வரணும் கண்டிப்பா. நாங்களா சென்னை வாசிகள் அதை விட்டு வர முடியாது.
0: போவீங்க வீக்கெண்ட் எப்படி இருக்கும்? அங்க எப்படி இருக்கும்?
2: நல்லா இருக்கும். அங்க நாங்க எல்லா பசங்களும் எல்லா ஃபேமிலியா பசங்க சூப்பரா இருக்கும்.
0: பீச் ஓரத்துல இருந்து நீங்க எல்லாம் சாப்பிடுவாங்க?
2: சாப்பிட்டது கிடையாது,
0: சாப்பிட்டது கிடையாது.
2: கொண்டு போயிடுவாங்க, நீங்க வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு
1: போயிருவேன். எல்லாமே ஹோம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் நாங்களே ப்ரிப்பேர்.
0: எப்படி ஒரு 14 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க, காலையா உட்காந்து சாப்பிட்டு அதோட வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறது வேற, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து சாப்பிடுறது வேற, அந்த வெதர் மாதிரி
2: இது வந்து எல்லாருக்கும் பேலன்ஸ் கிடைக்காது. அது கிடைக்க சொன்னா அது இது பண்ணிட்டு இன்னும் சூப்பரா இருக்கும். அது ஒரு வைபம் போய முடியாது. தட்டு நம்ம
1: எல்லாரும் ரொம்ப
0: சேர்ந்து சமைச்சு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அப்படிங்கிற ஃபீல் வந்து அந்த என்ஜாய்மெண்டோட வந்துட்டாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நம்மளோட உள்ளூர்ல இருக்கவங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. கார்த்தி
3: சொல்லுங்க சரவணன்.
0: குச்சிராதீங்க,
3: அப்புறம் இது மத்த ஏரிங்க மாதிரி கிடையாது.
0: வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம்.

0: மணிசர்மா இசையமைப்பில் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேரிலே ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 90.8 இன்றைக்கி ஜாலியாக பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போவோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். பைன் ஃபாரஸ்ட்டில் இன்றைக்கி ஜாலியாக சூப்பராக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க?
2: பாலக்காட்டுல
1: வீதிகள் நடக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க

0: பத்து நாட்களுக்கு பத்து போலமிட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க.
1: ஓணம், ஓணம் ஸ்பெஷல் ஆயிருச்சு.
0: ஆமா கார்த்தி,
1: ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் இணையலாமா கார்முகில்?
0: கண்டிப்பா.
1: இணைந்திருங்கள் நேர்களே, இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் ஹரிஹரன் பாடிய பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 3:45:30. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. அடுத்து ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பைன் ஃபாரஸ்ட்ல இருந்தே வணக்கம்.
1: வணக்கம் கார்த்தி. அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத விட இங்க நடக்கிற எல்லாத்தையுமே கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக ஆட்கள் வந்து வேணும். ஏன்னா இவ்வளவு ஒரு அழகான பகுதி, அந்த பகுதியில எந்த விதமான ஆபத்துகளும் நடைபெற கூடாது அப்படிங்கறதுல முனைப்போட இருக்கக்கூடியவங்களையும் நம்ம கௌரவிச்சு தானே ஆகணும்.
0: ஆமா, பாதுகாப்பு.
1: ஆமா, பாதுகாப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில இருக்கவங்களதான் நாம சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேருங்க?
3: என் பேர் டினோ.
1: நீங்க என்ன வந்து சேர்ந்தவங்க?
3: அதனாலவே ஒரு பெரிய விஷயமா சொல்லணும்.
1: இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து செடி கொடிகள் எல்லாம், அதன் காட்டு செடிங்க எதுவும் வரணும் தடுத்து, இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்து பார்த்து மக்களுக்கு சொல்லணுமே. இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய ஒர்க்கை எப்படி ஃபீல் பண்றீங்க?
3: இது ஒர்க் வேலைங்கிறது, ஒர்க் சந்தோஷத்தான் பண்றோம். ஏன்னா நம்மளால முடிஞ்சது நல்லா தானே பண்றோம். இப்போ இதுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் பண்றோம். அதை பாத்தீங்கன்னா இப்போ டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் அந்த ஊட்டினாலே மோஸ்டா டூரிஸ்ட் எல்லாமே அவங்க எடுத்துட்டு வர திங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. அதை நம்மளோட வேலை என்னன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும். ஆனா சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது அவனால. ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம ஏரியா கிளீனா இருக்கணும்னா நமக்கு கொடுக்குற வேலை இதுதான், அதை மட்டும் பண்றோம். அதே மாதிரி செடிங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த முள்ளு அது இதெல்லாம் நிறைய ஜாஸ்தி ஆகுது, அதனால மிருகங்கள் அதிகமா வருது. இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இங்க ஒர்க் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கும். முள்ளதெல்லாம் கிளீன் பண்றது, செடியெல்லாம் கிளீன் பண்றது, கொஞ்சம் ஓப்பனா இருந்தா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி
1: கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் நமக்கு புல்லு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த மிருகங்கள் எதுவும் இருக்காது.
3: க்ளோஸா இருந்ததுன்னா என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கும். இப்போ எல்லாமே ஓப்பனா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா தெரியல, இதுக்கு தான் போகணும், இதுக்கு தான் போகணும்னு அங்கே தான் ஸ்டாப் இருப்பாங்க. அவங்களே இடத்தை கண்ட்ரோலாக வச்சுருவாங்க, அதனால எந்த ப்ராப்ளம் வராது.
1: இப்போ இந்த முத்தநாடு சூழல் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த ஏரியா அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உங்களுடைய கண்ட்ரோல்ல வரும்? இந்த முத்தநாடு மந்தத்தை சேர்ந்த ஏரியா
3: இது தலகுந்தால இருந்து இந்த பக்கம் காமராஜர் டேம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல இருக்கும் எங்க கண்ட்ரோல்ல வரும்ன்றது. ரோட்டுக்கு இந்த பக்கம் உள்ள இந்த முத்தநாடு ஈட்டி கண்ட்ரோல்ல வந்துடும். அங்க இருந்து இது வரைக்கும் இப்ப கிளீனிங் பாத்தீங்கன்னா காலையில கூட இப்ப தலந்தால இருந்து பயன்பாடு கிளீன் பண்ணும். ஏன்னா அதிகமான குப்பையால ஆகுதுல, அதனால ஸ்டாஃப்ஸும் சரி இங்க இருந்த மேல கடை இருக்கு பாத்தீங்களா அந்த ஊழியர் அவங்களும் சேர்ந்து எல்லா இடத்துக்கு கிளீன் பண்ணியே வச்சுக்கும். இந்த சில சரி கீழே அந்த காமராஜர் டேம் வரைக்கும்
1: அது வந்து நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அடிக்கடி வந்து நீங்களும் இந்த பகுதியில வந்து சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய குப்பைகளை கூட வந்து நீங்க எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த பணிகள் வந்து தினந்தோறும் நடைபெறுமா இல்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய நாட்கள்ல மட்டுமா?
3: இது பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எப்பவுமே கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அப்ப மண்டே வரனால, அப்போ ஃப்ரைடேக்கு முன்னாடி வரனால, ஏன்னா அப்போ வந்து கிளீனா வச்சுட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, பாதி பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, ஒரு நாள் சொல்ல முடியாது. அதனால நம்ம முன்னாடி ஃப்ரைடேக்கு முன்னாடி கிளீன் பண்ணி வச்சோம்னா இடம் நீட்டா இருக்கும். அவங்க வந்துட்டு பாத்துட்டு அவங்க நிறைய பேர் வர்றாங்களா அவங்களால

0: இது பண்ண முடியாதுல்ல, அவங்க பிளாஸ்டிக் அப்படி எப்படி போட்டு போயிருவாங்க. நம்ம அந்த ரெண்டு நாள் விட்டுட்டு அப்புறம் மண்டே பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த இடைப்பட்ட சண்டே சாட்டர்டே சண்டே எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதனால மண்டே வச்சுன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு கம்மி ஆயிருவாங்க. அப்ப கிளீன் பண்ணி வச்சோம்னா அந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும்.
1: சுற்றுலா பயணிகள் வரும்போது எந்தெந்த பொருளை அலோவ் பண்றீங்க, எந்தெந்த பொருளை அலோவ் பண்றது இல்ல?
0: பிளாஸ்டிக்ஸ் அந்த ஃபுட் ஐட்டம் எதுவுமே அலோவ் பண்றது இல்ல. முன்னாடியே குரங்கு இருக்கும் பிரதர். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஒரு விசிட்டிங் வரும் பாக்க வரோம்ன்றது அவங்களுக்கு புரியுது இல்ல, பாதிப்பு இருக்கு எப்படின்னா அவங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம சொன்னாலும் இல்ல குழந்தைக்கு எடுத்து போறோம் அதுக்கு எடுத்து போறாங்க. அந்த குரங்குங்க அவங்க என்ன பண்ண அங்கே பிடிச்சி ஏதாவது அவங்களுக்கு என்ன பார்க்கக்கூடாதுன்றக்காக தான் அதெல்லாம் அங்கேயே தடுத்துரும். இந்த பிளாஸ்டிக் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டிக்குள்ளேயே அலோட் இல்லை, அந்த 1 லிட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரியாது. மற்ற என்ன பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிடுவோம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் கண்ணாடி பாட்டில் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை இன்னும் அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குல்ல பிளாஸ்க்கு அந்த மாதிரி எடுத்து போனால் அலோவ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே அலோவ் பண்ண மாட்டோம். பிளாஸ்டிக்கு இது அப்புறம் பெட்ஸ் சின்ன சின்ன பூனை அந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணுவோம். மற்றபடி பெரிய பெரிய மிருகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ நாயெல்லாம் இருக்கும், அதுலேயும் நிறைய டைப்பாக இருக்குது. அதனால அது ஒன்றும் பண்ணலாம், மற்றவங்க பயப்படுவாங்கல்ல.
1: அது வர்ற வேகத்தை பார்க்கும்போதே பயமா இருக்கும். அதுங்க வந்து ஒரு சாதுவான விலங்குகள் தான், இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு அது ஒரு அடி பயங்கர. ஸோ நீங்க காலையில இருந்து சாயந்தரம் இங்கே வந்து டியூட்டி டைமிங் இருக்கு, என்ன டைமிங்?
0: எங்களுக்கு காலையில வந்தீங்கன்னா 8:00 ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ ஒரு 3 ஸ்டாஃப் வருவாங்க கேள்வி. அப்புறம் 9:30 எல்லாரும் வந்து ஆஜராயிருவாங்க. அப்போ லஞ்சுக்கு 1 ஹவர். அப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:00 வரைக்கும் பிரதர். 5:30 கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். 6:00 கேட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு நம்ம அதில் ஒரு போட்டோ எடுத்து யாரும் இல்லை அப்படின்றதுக்காக அது வரைக்கும் 6 மணி 6:30 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் போவோம்.
1: சுற்றுலா பயணிகளுக்கான டைமிங்ன்றது என்ன டைமிங்?
0: அதான் 8:00 ஓப்பன் பண்ணும்போது அதுக்கப்புறம் உள்ள போகலாம். அப்புறம் 6:00 எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடும். அப்புறம் ஒரு 6:15 க்ளோஸ் பண்ணிடுவோம். 8 க்ளோஸ் பண்ணி சாவி எடுத்துட்டு
1: இவ்வளவு அழகா தண்ணி தேங்கி இருக்கு, ஆனா வந்து அதற்கான ஆபத்தும் இருக்கு. இப்போ சுற்றுலா பயணிகளை வந்து நீங்க வாட்ச் பண்றது மட்டுமல்ல, அவங்களுக்கு நிறைய அவேர்னஸும் கொடுத்து அவங்களை வந்து கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ.
1: கார்த்தி, நாம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு இனிமையான பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்காக நாங்க ரெடியா காத்துட்டு இருக்கோம்.
2: ஓகே சார், நான் ஒரு பாடலை கேட்டு வந்துருவோம். இணைந்திருங்கள் நேரிலே ஊட்டி FM 101.8 உடன்.

0: காதலன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. நம்ம சரவணன் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் கார்த்தி. அதாவது இவ்வளவு நேரம் நாங்களும் வந்து டூரிஸ்டா மாறினது மட்டும் இல்ல, இயற்கை காட்சியை நாங்களும் ரசிச்சிருக்கோம். ஏன்னா வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி நாங்களும் வந்து நேரலையா கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் போகும்போது நம்ம ஊருக்குள்ள இருக்க ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நமக்கே இப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிக்குது.
0: நீங்களும் ஜாலியா எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் பாத்துறீங்க.
1: ஆமா, நாங்க நம்ம இது வரைக்கும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைச்சுட்டு நம்மளும் கடந்து போயிடுறோம். ஏன்னா நம்ம உள்ளூர் மக்கள் அப்படிங்கறதுனால நம்ம அதை கடந்து போயிடுறோம். பட் அந்த ஸ்பாட்டுக்குள்ள வந்து நம்ம நடந்து போகும்போதுதான் நம்ம கடந்து போன விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மறுபடியும் ஃபீல் பண்றோம். சோ அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நாங்களே இப்ப அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துட்டோம்.
0: ரொம்ப நன்றி இருவருக்கும். சிறப்பாக வந்து பைன் ஃபாரஸ்ட் அந்த பகுதியிலிருந்து ரொம்ப ஜாலியாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீங்க. முக்கியமாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி எங்களை வந்து பைன் ஃபாரஸ்ட் அப்படின் அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போன மாதிரியும் இருந்தது. நிறையா சுற்றுலா பயணிகளுடைய அந்த அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த கருத்துக்களையும் கேட்டோம். சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய தகவல்களையும் நம்ம கேட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சி வார வாரம் வந்து ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் இருந்தும் ஒரு அழகான டீட்டெயில்ஸோடு நம்ம வந்து ரீசெண்ட் லிசனர்ஸ்க்கு வந்து நிகழ்ச்சியை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய ஹலோவூட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நேர்களே. இத்துடன் இன்றைய ஹலோவூட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
3: மயக்கமா கலக்க

0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
1: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் சிவகணேசன், கே சாந்தி, காரைக்குடி லே நாகராஜன், என் உன்னிகிருஷ்ணன், வி சீதாராமன், சி அமலோற்பவ அருள்மணி, கே ரவீந்திரன் மற்றும் இ சூர்யா ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார். ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம்.
3: நாகம்மா கூப்பிடுறது காதல விழலையா? எங்க இருக்க நாகம்மா?
4: இதோ வந்துட்டேனுங்க. ஏங்க இப்படி சத்தம் போடுறீங்க? அடுப்புல பாலை வச்சிருந்தேன், பொங்கிடுமே நின்னேன். அதுக்குள்ள என்னாச்சுங்க?
3: என்ன ஆச்சா? என்னோட ஏட்டு வேலைக்கே உன் மகன் வேட்டி வச்சிருவான் போல இருக்கு.
4: என்ன சொல்றீங்க?
3: எங்க அவன் எங்க போயிருக்கான்? என்ன முழிக்கிற? செண்பகராமனை தான் கேக்குறேன்.
4: ஏனுங்க என்னென்னமோ சொல்றீங்க? வேலைக்கு புரியலீங்க. அவன் எப்படி என்னதான் செஞ்சான்?
3: புத்தன் சந்த ஊர்ல ஆங்கில அரசாங்கத்துல போலீஸ் ஏட்டு வேலை பாக்குற எனக்கு இப்படி ஒரு பையன். அவன்
4: என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டானுங்க? வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலீங்க.
3: நாகம்மா அவன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிட்ட பேசுறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் வந்திருக்கு.
4: திருவாங்கூர் வீதியில வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு தொண்டர்கள் கோஷம் போட்டுட்டு ஊர்வலமா போறத பார்த்துட்டு ஓடி போய் இவனும் வந்தே மாதரம் கோஷம் போட்டுட்டு ஆங்கில ஆட்சி ஒழிகன்னு கத்திக்கிட்டே வந்தான். அப்பவே
3: 8ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அப்படி செஞ்சவன் இன்னைக்கு சும்மா இருப்பானா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பக்கத்து வீட்டு கிருஷ்ணயர் தான். தேசத்துக்கு பாடுபடுற தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தை செய்யற திலகரு, கோகலு, விபின் சந்திரபாலரு, வீரமங்க வேலுநாச்சியாரு, ஜான்சி ராணி, திப்பு சுல்தான், புளித்தவன், இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறவங்க கதையெல்லாம் சொல்லி இவனை மாத்திட்டாங்க. படிக்கிறத விட்டுட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? வரட்டும். அவனை
4: ஒன்னும் செஞ்சிடாதீங்க. நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி மாத்திடுறேங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா நீ கோஷம் போட்டா அப்பா வேலையும் போயிரும், உன்னையும் ஜெயில போட்டுடுவாங்கன்னு சொல்லி திருத்துறனுங்க. இப்ப என்ன பண்ணினான்னு இவ்வளவு கோபமா அவனை தேடுறீங்க?
3: தேடுறதா? கையில கிடைச்சான்னு லத்தியில அடிக்கத்தான். பாரத மாதான்னு சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு இவரு தான் தலைவர். படிக்கிற இவனுக்கு எதுக்கு இந்த வேலை?
4: அப்புறம் என்ன செஞ்சானுங்க?
3: அதை விட ஜெயிந்து கோஷம் புதுசா உருவாக்கி ஜெயின் கோஷம் போட்டு ஊர்வலம் போயிருக்கான். வரத மாதாவுக்கு கைவிலங்கு பூட்டி மக்களை அடிமைகளாக்கிய

0: செண்பகராமா, உனக்கு ஆங்கிலேயர்களை கண்டால் பிடிக்காதல்லவா? பிரிட்டிஷ் ஆட்சியை நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா?
1: முற்றிலும் உண்மை ஐயா. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: செண்பகராமா, நீ ஜெய்ஹிந்த் கோஷம் போடுவதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பாரத மாதாவுக்கு ஜே என முழங்குவதும் எனக்கு நன்றாக தெரியும்.
1: ஐயா, இதுவரையில் நான் உங்களிடம் பேசி பழகி இருக்கின்றேன். ஆனால் நான் எனது பெயரை கூட சொன்னதில்லை. எப்படி உங்களுக்கு தெரிந்தது?
0: செண்பகராமா, நான் உன்னை பார்த்த நாள் முதல் இன்று வரை உன்னுடைய நாட்டுப்பற்று, உன் செயல், நடைபெறும் கூட்டங்கள் இவற்றை கண்காணித்து விவரங்களை சேகரிக்க தொடங்கினேன். ஆமா, ஆங்கிலேயர்களிடம் அப்படி என்ன வெறுப்பு, கோபம்?
1: ஐயா, என் தாய் திருநாட்டில் அண்டி பிழைக்க வந்த வெள்ளை கொக்குகள் எங்கள் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியும் சித்திரவதை செய்தும் சிறையில் அடைப்பதையும் கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு மக்களை அடிமை விலங்கிலிருந்து மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கவே பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தி மக்களை விடுதலை போராட்டத்திற்கு தயார்படுத்துகிறேன்.
0: செண்பகராமா, உன் போராட்டம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழித்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வைத்து சுதந்திர கொடியை பறக்க விட வேண்டும். அதுதானே உனது தனியாத ஆசை? அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். என்னடா இந்த பைத்தியக்காரன், அரைக்கிருக்கன், ஏதோ உளறுகிறான் என்று நினைக்கிறாயா?
1: ஆமாம் ஐயா, அப்போதுதான் என் சுதந்திர தாகம் அடங்கும். ஆமாம், இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்களோ ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்.
0: ஆம், நானும் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவன்தான். என் பெயர் ஸ்ட்ரிக்லாண்ட். என்னுடைய ஆசையும் வெள்ளையர்கள் பூண்டோடு அழிய வேண்டும், அவர்களுடைய சர்வாதிகாராட்சி ஒழிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. என்ன பார்க்கிறாய்? நீயோ இளைஞன், நானோ வயதானவன். இரும்பை இரும்பு இழுக்காது, புரிகிறதா? காந்தம்தான் இரும்பை இழுக்கும். அதுபோல நீ ஒரு சாதாரண இரும்பு துண்டு.
1: உண்மைதான் ஐயா.
0: நானோ ஒரு காந்தக்கட்டை. உன்னை போன்ற இரும்பு துண்டை இழுத்து காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டும். அதுதான் என் முதல் வேலை.
1: என்னை ஒரு காந்தக்கட்டையாக மாற்றுவதனால் என்ன பயன் ஐயா? அதனால் என்ன விளைய போகிறது எனக்கு புரியவில்லை.
0: செண்பகராமா, இந்த பைத்தியக்காரனை தெருவில் பிதற்றுவதைத்தான் பார்த்திருப்பாய். நீ காந்தக்கட்டையாக மாறிவிட்டால் இந்த நாடு சுதந்திரமடைய வாய்ப்பிருக்கிறது.
1: எப்படி ஐயா முடியும்? இந்த மக்களை எல்லாம் காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டுமா? அப்போது சுதந்திரம் கிடைத்து விடுமா?
0: நிச்சயம் கிடைக்கும். என் ஆராய்ச்சி எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார், அப்போது புரியும்.
1: இப்போதே நான் உங்களுடன் வீட்டுக்கு வர தயாராக இருக்கின்றேன்.
0: சரி, போலாம் வா.
2: நாகம்மா, நாகம்மா,
3: இதோ வந்துட்டேனுங்க. ஏன்னு கூப்பிட்டீங்களா? இப்பதான் வந்தீங்களா?
2: சபாடா, அப்பா அப்பா அப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! வெளியில் வெயில் கொளுத்துது, ஒன்றும் தாங்க முடியல. கொஞ்சம் மோர் கொண்டாம்மா.
3: இந்தாங்க மோரை குடிங்க.
2: செண்பகராம எங்க? என்ன வரலையா? அவனை நினைச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவனால ஸ்டேஷனில் எனக்கும் கெட்ட பேர்.
3: என்னாச்சுங்க?
2: ஏட்டு பிள்ளையே இப்படி இங்கிலீஷ்காரனை ஏத்து பேசுனா அவங்க அப்பனையே வேலையிலேருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஏங்காது படவே பேசுறானுங்க. அவனை திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல.
3: கோவப்படாதீங்க, பொறுங்க. சின்ன வயசு அப்படிதான் இருப்பான். அன்னைக்கு சோசியக்காரர் என்ன சொன்னாரு? அவன் நல்லா படிச்சு பெரிய பட்டம் எல்லாம் வாங்குவான்னு சொன்னதை மறந்துட்டீங்களா?
2: மறக்கல நாகம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இவன் ஏன் இப்படி வெள்ளக்காரனை துரத்தணும்னு வெறி பிடிச்சி அலையிறான்? இவன் அந்த கிருஷ்ணர் வீட்டுக்கு போறத முதல்ல நிறுத்தணும், அப்பதான் உருப்பிடுவான்.
3: ஆமாங்க, நான் கூட நினைச்சனுங்க. அந்த வீட்டுக்கு போய் வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினவங்களை பத்தின கதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்னு கோஷம் போடுறான். அங்க போகாம தடுக்கணுங்க.
2: நேத்துக்கு கூட பாரு, வெள்ளக்காரன் ஒழிக இந்த நாட்டை விட்டே துரத்தணும்னு தெருவில் கோஷம் போட்டுட்டு போறதா சொன்னாங்க. ஜெய்ஹிந்த் கோஷத்தை கேட்ட கல்வி அதிகாரியே செண்பகராமனை கல்லூரியிலிருந்து நீக்கணும்னு சொல்றாராம். என்னையும் ஸ்டேஷன்ல

0: சந்தேக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல போ.
1: ஏனுங்க இப்படி பண்ணா என்ன? வெளியூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பிட்டா இதையெல்லாம் விட்டுடுவானுங்க.
0: போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டுது. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செய்வோம். அவன் வந்ததும் இத பத்தி பேசுவோம்.
2: செண்பகராமா வாப்பா, வீட்டுக்குள்ள வா, பயப்படாதே வா. பைத்தியக்காரன் வீடு, வந்து பாரு.
3: ஐயா என்னங்க இது, எங்க பார்த்தாலும் கண்ணாடி ஜாடிக. ஐயோ, பாம்பு, தேளு, பூரா, நண்டு, பூச்சி, இங்க விஷ ஜந்துக்களை அடைச்சு வச்சிருக்கீங்களே. அடடே, தாவரங்கள் அதெல்லாம் விஷ செடிங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்குங்க ஐயா?
2: இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறேன். இதுக்காகத்தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி.
3: ஸ்ட்ரிக்லண்ட் ஐயா, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய ஆராய்ச்சியாளர் தான். என்னால் நம்பவே முடியலைங்க. அது சரி, அப்புறம் ஏன் வைத்தியார் நாட்டு நடமாடுறீங்க? உங்களை தாங்க, என்ன பதில் சொல்லாமல் போகிறீங்க?
2: இரு இரு வர்றேன், உனக்கு தேநீர் கொண்டு வர்றேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு.
3: ஆஹா, இவர் கூட சேர்ந்து ஒரு மாதம் இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கே.
2: செண்பகராமா, இந்த தேநீர் குடி, காது கேட்குதா?
3: ஐயா ஐயா, அங்கே பாருங்க, மேற்கூரையில் ஒரு எட்டுக்கால் பூச்சி, ஆஹா, அதோட வலையில் ஒரு ஈ சிக்கி இருக்குதுங்க.
2: இதோ இந்த தேநீரை குடிச்சிட்டு அந்த சிறந்த வேலையை பாரு, நல்லா பாரு.
3: ஐயா, அந்த எட்டுக்கால் பூச்சி வேகமாக போய் ஈய தனது கால்களால் மடக்கி பிடிச்சிருச்சுங்க. அதை தன் வாயால் அப்படியே முழுங்குதுங்க. அந்த ஈ படுற பாடு, யோ, சகிக்க முடியல.
2: செண்பகராமா, இந்த காட்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
3: சொல்லட்டுங்களா, எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் பாரத தேசம் முழுவதிலும் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தி சித்தரவதை செய்கிற வெள்ளைக்காரன் தான் அந்த எட்டுக்கால் பூச்சி. அது தனது எட்டு கால்களில் எட்டு திசைகளிலும் வலையை பின்னி பாரத திருநாட்டை தனது ஆதிக்கத்தால், நயவஞ்சகத்தால், சூழ்ச்சியால், ஆணவத்தால் அடிமைப்படுத்தி ஈவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
2: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தினாய். எங்கிருந்தோ வந்த அன்னக்காவடி பயல்களை நாம் நாட்டை விட்டே அவன் சீதள சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனையை கிளறிவிட்டாய். ஆனால் அதே நேரம் செயலில் காட்ட வேண்டும். அதற்கு நீ துணிந்து போராட வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம்.
3: என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன்.
2: பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிய வேண்டும். நாட்டு மக்கள் சுதந்திரமாக பறந்து வாழ வேண்டும். நம் தேசிய கொடி பறக்க வேண்டும். இதுதானே உன் ஆசை? அதற்கான போராட்டத்தை தொடங்க நான் வழிகாட்டுகிறேன்.
3: கல்லூரியில் படித்து வரும் என்னை கல்லூரி நிர்வாகம் வெளியே துரத்த ஏற்பாடு செய்கிறது. என் பெற்றோர்கள் என் சுதந்திரத்தையே அணைக்க துடியாய் துடிக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தடையாகவே இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திண்டாடுகிறேன். நீங்கள் எனக்கு வழிகாட்டினால் வெள்ளை கொக்குகளை பொசுக்கியே தீருவேன். இது சத்தியம்.
2: கவலைப்படாதே செண்பகராமா, உன் எண்ணம் நிறைவேறும். மனதை தளர விடாதே. உன் இடையூறுகளை நான் சரி பண்ணுகிறேன். உன் தாய் தந்தையிடம் நான் பேசுகிறேன்.
3: ஐயா, உங்களால் எப்படி முடியும்? எனக்கு புரியவில்லை. நீங்கள் இருப்பதோ ஜெர்மனி.
2: செண்பகராமா, அடுத்த மாதம் நான் ஜெர்மனிக்கு போக போகிறேன். அதே சமயம் நீ என்னோடு வர விரும்பினால் உன்னை அழைத்துச் செல்கிறேன். உன் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறேன்.
3: ஐயா, நான் தங்களோடு ஜெர்மனி வருகிறேன். உங்கள் வழிமுறைகளை பின்பற்றி வெள்ளையனை இந்த நாட்டை விட்டே துரத்துகிறேன். பெற்றோர்கள் விருப்பத்தையும் கேட்டு வந்து விடுகிறேன்.
2: சரி, போய் வா. பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜெர்மனிக்கு உன்னை கூட்டி போக முடிவெடுத்து விட்டேன். நல்லதே நடக்கும். போய் வா.
3: ஐயா, நான் நல்ல செய்தியோடு நாளை தங்களை சந்திக்கின்றேன்.

0: அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா
1: ஏண்டா என்ன விஷயம்? சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் வர்றதுக்குள்ள.
0: அம்மா ஒரு முக்கியமான விஷயமா, அதை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன்.
1: அப்படி என்னதான் முக்கியமான விஷயமோ சொல்லு.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா அவரோட செலவுல என்னைய ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் போகட்டும் அம்மா?
1: என்னடா சொல்ற, அந்த பைத்தியக்கார ஒண்ணு ராமா, நீ படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலையில சேரணும் அப்படிங்கிறது தான் எங்க ஆசை.
0: அம்மா ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறேன், செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன், அம்மா கிட்ட அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு அப்புறம் போலான்னு சொல்றாருமா.
1: என்ன ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறாரா? அந்த அரப்பைத்தியத்து கூட உன்ன நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு.
0: அம்மா அவர் அரப்பைத்தியம் இல்லம்மா, ரொம்ப படிச்சவரு, பெரிய ஆராய்ச்சியாளரு. மத்தவங்க அவரை தொந்தரவு பண்ணாம இருக்க இப்படி பைத்தியம் மாதிரி வேஷம் போடுறாருமா, அப்படி திரியறாரு.
1: அப்படியே சொல்ற, சரி அப்பா வந்ததும் நீ ஜெர்மனி போறத பத்தி சொல்லி அவர் அனுமதியும் கேட்கலாம்.
2: என்ன அம்மாவும் மகனும் பேசிட்டு இருக்கீங்க? நாகம்மா இவனை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய புகார் வந்திருக்கு. செண்பகராமன கொஞ்ச நாளைக்கு நம்ம பாப்பாத்தி தங்கச்சி ஊருக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற?
1: ஏங்க அதை விட நல்ல விஷயமுங்க, செண்பகராமன ஜெர்மனிக்கு ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாராமா.
2: யாரு அந்த அரப்பைத்தியமா?
0: அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பைத்தியம் இல்லப்பா, பெரிய விஞ்ஞானி, நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜெர்மனியில இருந்து வந்தவரு, பைத்தியம் மாதிரி நடிக்கிறாருப்பா.
2: என்னடா சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. சரி உன் விருப்பப்படி ஸ்ட்ரிக்லாண்டோட ஜெர்மனிக்கு போய் நல்ல முறையில படி, இங்க இருந்த வெள்ளக்காரன திட்டியே நீ ஜெயிலுக்கு போயிருவ. நாகம்மா நாளைக்கு அந்த துறைய போய் பார்த்து பேசலாம்.
3: வாங்க வாங்க ஏட்டு சின்னசாமி, வாங்கம்மா. உங்களை பத்தி தினமும் செண்பகராம என்கிட்ட சொல்லுவான்.
2: வணக்கம் ஐயா, என் மகனை எவ்வளவோ கண்டிச்சிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போடான்னு கூட சொல்லியிருக்கேன், ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அவனை பிரிய மனசு வரல.
3: ஏட்டு என்ன பத்தி உங்க குடும்பத்துல இருந்த சந்தேகங்க எல்லாம் தீர்ந்திருக்கணும் நினைக்கிறேன்.
2: செண்பகராம உங்களை பத்தி சொன்னதும் மனசு தைரியம் ஆயிடுச்சுங்கய்யா.
3: ஐயா போலீஸ் இலாக்காவில பணியாற்று நீங்க எப்படி குற்றவாளிகளை பத்தி துப்பு துளக்குறீங்களோ அது மாதிரி நானும் போலீஸ்காரங்க எங்க போறாங்க என்ன செய்யறாங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது என்னுடைய ஆராய்ச்சியில ஒண்ணு.
2: ஐயா அப்படின்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா?
3: நான் யாருங்கிறத விடுங்க, உங்க மகன் செண்பகராம பல்வேறு திறமைகளை வச்சிருக்காரு.
2: அதென்னமோ உண்மைதானுங்க, இங்கிலீஷ்காரங்களை எதுக்குறது மட்டும்தான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்.
3: அதை விடுங்க, எதிர்காலத்துல உங்க பையன் நல்லா படிச்சு எல்லாரும் பாராட்டும்படியா உயர்ந்த இடத்துக்கு வருவான், அதை புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்க மகனை நான் ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன், இதை மட்டும் நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுங்க, யாருகிட்டையும் சொல்லாதீங்க, சொந்தக்காரங்க வெளியார் யாருக்கும் தெரியக்கூடாது.
2: ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரகசியமா வச்சுக்கிறோம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், இது சத்தியம் ஐயா. என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
3: இப்ப இருந்து அவன் என் மகன். அம்மா கவலைப்படாதீங்க.
1: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. செண்பகராமா உன்னை பிரியறத நினைக்கிற போதுதான்.
0: அம்மா அப்பா நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன்.
2: சரி செண்பகராமா பார்த்து போயிட்டு வாப்பா.
0: ஐயா இந்த கப்பல்ல நாம ஜெர்மனிக்கு போக போறீங்களா?
3: இல்ல கொழும்புல இருந்து நாம இத்தாலி நாட்டுக்கு போக போறோம்.
0: நீங்க ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறதுதானே என்கிட்ட சொன்னீங்க, இப்ப எதுக்கு அங்க போகணும்?
3: ஜெர்மனிக்கு போற உடனே நீ ஐரோப்பிய மொழியில பேசணும், அதுக்கு ஐரோப்பிய நாட்டு மொழிகளை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இத்தாலிக்கு போறோம்.
0: சரிங்க ஐயா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க, எனக்கு என்ன தெரியும்.
3: கல்லூரியில சேர்ந்து படிச்சுட்டு பல மொழிகளை கத்துக்கிட்டு பேச பழகிட்டா நீ தொடர்பு வச்சு ஆங்கிலேயன வீழ்த்த ஏற்பாடு செய்ய முடியும்.
0: ஐயா நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன், எப்படியாவது என் நாடு விடுதலை அடைய வேண்டும். ஐயாவை என்ன காணுமே.

0: காலேஜுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன்னு சொன்னவர் இங்க இருக்க சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன செய்யறது?
1: மிஸ்டர் செண்பகராமன் நீங்க தானே?
0: ஆமாம்மா நான் தான். நீங்க யாரு? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
1: செண்பகராமா என்ன தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் அரக்கு இருக்க பைத்தியக்காரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.
0: ஐயா, என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. நீங்களா? என்ன ட்ரெஸ்ஸு, என்ன ஸ்டைலு, என்ன நடை? இத்தாலியில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளியா?
1: உங்கள் ஊரில் பைத்தியக்காரன், இது இத்தாலி, இதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, புரியுதா?
0: நம்பவே முடியல ஐயா. அடேங்கப்பா, ஆடி போயிட்டேன். இனி எனக்கு கவலையே இல்லை ஐயா.
1: செண்பகராமா, ஊருக்கு தகுந்த வேஷம் போடணும். இத்தாலி மொழியோட பல நாட்டு மொழிகளையும் படிக்க வச்சு பேச வைக்கிற கல்லூரியில உன்னை சேர்க்க போற. நீ நல்லா படிச்சு முன்னேறணும், அப்பத்தான் நீ போராட முடியும். திட்டமிட்டு வெள்ளைக்காரனை முறியடிக்கணும். உன்னை என்னோட வளர்ப்பு மகன் சொல்லி இருக்கிற, ஏன் தெரியுமா? அப்பத்தான் உன்னை பிளாக் இண்டியன் சொல்லி ரேகிங் பண்ணாம இருப்பாங்க, இல்லைன்னா கலாட்டா பண்ணுவாங்க.
0: ஐயா, நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன, அவங்கள சமாளிச்சிட மாட்டேன்.
1: சரி வா, காலேஜுக்கு போகலாம்.
2: ஜெய்ஹிந்த் கோஷமிட்டு இந்திய திருநாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கும் செண்பகராமனை பார்க்க வேண்டும். தாங்கள் உதவி செய்ய முடியுமா?
0: காமா அம்மையார் அவர்களே, பெர்லினில் நடக்கும் சங்க கூட்டத்திற்கு தாங்கள் வருவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பாரிஸ் நகரத்தில் இருந்து தாங்கள் அனுப்பி வைத்த வந்தே மாதரம், மதன தல்வார் என்ற பத்திரிகைகளை தவறாமல் படித்து வருகிறேன். நான் தான் செண்பகராமன். ஜெய்ஹிந்த்.
2: ஜெய்ஹிந்த் கோஷம் காதல் விழுந்ததும் என்னை நான் மறந்தேன். செண்பகராமா, தங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. என் அன்பு மாசியும் தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
0: தங்களை சந்தித்தது பாரத மாதாவையே சந்தித்தது போன்ற உணர்வு எனக்கு. இனி கவலை இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியை மண்ணோடு மண்ணாக்குவேன். உங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்கிறேன்.
2: செண்பகராமா, உலகில் எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறை நடக்கிறதோ அதை பற்றி உனக்கு தகவல் கொடுக்கிறேன்.
0: காமா அம்மையார் அவர்களே, என் போராட்டத்திற்கு தங்கள் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். வெள்ளை பரங்கியருக்கு பாடம் புகட்டுவேன். இந்திய திருநாட்டை சுதந்திர நாடாக்குவேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நான் ஜெர்மானிய மன்னரை காண வேண்டும் மேடம்.
2: செண்பகராமா வாருங்கள். ஜெர்மானிய மன்னரின் பிஏவாக இருக்கும் என் நண்பர் ஹர்தயால் என்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
3: மேடம் காமா அவர்களே, வெல்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பெர்லினில் தாங்கள் இருப்பதாக செய்தி கிடைத்தது, உடனே தங்களை காண வந்தேன்.
2: வாருங்கள் ஹர்தயால், மிக்க மகிழ்ச்சி. ஹர்தயால், இவர் செண்பகராமன், தேசப்பற்று மிக்கவர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜெய்ஹிந்த் கோஷத்தை உருவாக்கியவர்.
3: வணக்கம், இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். தங்கள் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இவர் ஜெர்மானிய மன்னரை பார்க்க வேண்டுமாம், உடனே ஆவண செய்யுங்கள்.
3: அப்படியே ஆகட்டும் மேடம் காமா அவர்களே.

0: ஜெர்மானிய மன்னருக்கு எனது வணக்கங்கள்.
1: வாருங்கள் மிஸ்டர் ஹர்தயால், வெல்கம், மிக்க மகிழ்ச்சி. ஆர் யூ ஃபைன்?
0: யுவரானர் நலம்தான். இவர் என்னுடைய நண்பர் செண்பகராமன். மேடம் காமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தங்களை காண வேண்டும் என்று அழைத்து வந்தேன்.
2: வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தங்களை பார்த்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஓ, தேங்க் யூ. தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் தங்களை நேரில் பார்க்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்தியா விடுதலைக்காக தாங்கள் போராட எடுத்துள்ள முயற்சிகளை நான் பாராட்டேன். ஐ எம் விஷிங் யூ. தங்கள் ஜெய்ஹிந்த் கோஷம் என்னை புல்லரிக்க செய்து இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி

0: முடிவு கட்ட வேண்டும். அது உங்களை போன்ற நாட்டு பற்று கொண்ட வீர இளைஞர்கள் திரண்டாலே வெற்றி நிச்சயம்.
1: மேன்மை தங்கிய மன்னரின் பாராட்டுக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் இந்திய திருநாடே தலை வணங்குகிறது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சாவுமணி அடித்தே தீர்வோம். பரங்கி சீமைக்கு அவர்களை ஓட ஓட விரட்டியே தீர்வோம். அதற்கு தங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் போதும்.
2: யுவர் ஆனர், செண்பகராமன் ஒரு அக்னி குழம்பு. நாடு விடுதலை பெற தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவன், புரட்சிகரமானவன்.
0: செண்பகராமா, என்னுடைய பூரண ஆசீர்வாதம், என் படை உதவியும் உனக்கு உண்டு. உன் வீரம் மிக்க பேச்சு, உன் செயல் எனக்கு பிடிச்சது. ஐ அம் அப்ரிஷியேட்டிங். அதனால் நாளையிலிருந்து எனக்கு ஆலோசகராக உன்னை நியமிக்கிறேன். என்ன மிஸ்டர் ஹர்தயால், நான் சொல்றது சரிதானா?
2: தங்களது முடிவு சரியானது யுவரானர். வாழ்த்துக்கள் செண்பகராமா.
1: மேன்மை மிக்க மன்னர் பெருமானே, நான் பிறந்ததின் பயனை அடைந்தேன். இனி பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிப்பதுதான் என் லட்சியம், கனவு எல்லாம். தங்கள் உயரிய நண்பனாக நட்பு கொண்டதற்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது.
2: யுவரானர், தாங்கள் ஓய்வெடுங்கள், நாங்கள் வருகிறோம்.
1: மேன்மை தங்கிய மன்னருக்கு வணக்கங்கள். தங்களிடம் என்னுடைய விருப்பம் ஒன்றை தெரிவிக்க தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும்.
0: எஸ் மிஸ்டர் செண்பகராமன், விரும்பியபடி ஜெர்மன் ராணுவ படையிலே சேர்ந்து அதிலும் நீர்மூழ்கி கப்பல் படையில் மிகச்சிறந்தவனாக உருவாகி இருக்கிறாய். கேப்டனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய். இனி என் விருப்பம்.
2: யுவர் ஆனர், பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போர் தொடங்கிவிட்டது அல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்று இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷாரை விரட்டியடித்து சுதந்திரமடைய ரகசிய கடிதம் அனுப்பி வருகின்றனர். அதை சொல்லத்தான் செண்பகராமன்.
0: நல்ல செய்தி தானே செண்பகராமன், உங்க விருப்பத்தை சொல்லுங்க.
2: ஏன் தயங்குகிறாய் செண்பகராமா? உனக்கு உதவ மன்னர் காத்திருக்கிறார். சொல்.
1: மன்னர் அவர்களே, நீ சேனா, சான் ஹாரல்ட் போன்ற பெரிய போர்க்கப்பல்கள், அதைவிட எம்டன் லீப்சிக் கப்பல்களும் நம்மிடம் இருக்கின்றன. அதில் எம்டன் கப்பலில் நான் சென்று இந்திய கடற்படை பகுதிகளில் உள்ள பிரிட்டிஷ் படை ஆயுத கிடங்குகளையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் நீர்மூழ்கி கப்பல் எம்டன் மூலமாக தரைமட்டமாக்கி ஆங்கிலேயர்களை விரட்ட நினைக்கின்றேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்து எங்களையே அடிமைகளாக்கிய பரங்கிகர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதுதான் என் ஆசை. அதே சமயம் நான் திரும்பி ஜெர்மனிக்கு வர வேண்டும். தாங்கள் அனுமதி தர வேண்டும். இதுவே என் விருப்பம்.
2: செண்பகராமா, மன்னரின் உத்தரவு தான் ஏற்கனவே கிடைத்துவிட்டதே.
1: மன்னர் அவர்களுக்கு நன்றி. இந்திய திருநாட்டை சுதந்திர திருநாடாக்கிவிட்டு ஜெர்மனி வருகிறேன்.
0: செண்பகராமா, எம்டன் கப்பலில் உள்ள கமாண்டர் வான் முல்லர் உங்களுக்கு உதவி செய்வார். சென்று வாருங்கள்.
1: நன்றி மன்னரே.
3: வணக்கம் ஹர்தயால். செண்பகராமன் மன்னன் கைசரின் உதவியால் எம்டன் கப்பலில் சென்று பல பிரிட்டிஷ் கப்பல்களை கடலில் மூழ்கடித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டை வீசி பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு படை வீரர்கள் மீதும் குண்டை வீசி அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் பல ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்து ஜெர்மனிக்கே வந்த செண்மகராமனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஆனால் என்ன செய்வது, கெய்சருக்கு எதிராக எழுந்த கலவரங்களால் அவர் பதவி வெல்க வேண்டியதாயிற்று.
2: ஆம், என்ன செய்வது மேடம் காமா அவர்களே, அவருக்கு எதிராக வெயினர் குடியரசு ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின் நாஜி கட்சியினர் வந்தனர். இப்போது ஹிட்லரின் ஆட்சி.
1: ஹிட்லருக்கும் பிரிட்டிஷார் மீது கோபம் உண்டல்லவா? அதனால் தான் இந்திய விடுதலைக்காக அவரிடம் உதவி கேட்க சந்திக்க நினைக்கின்றேன்.
3: செண்பகராமா, ஜெர்மனியில் ஹிட்லரின் ஸ்வஸ்திகா ஆட்சி கொடி பார்க்கிறது. பிரிட்டனிடம் ஜெர்மனி அவமானம் அடைந்ததை கண்டு உலக நாடுகளில் ஜெர்மனி தனி சிறப்பு மிக்க நாடாக வேண்டும் என திட்டமிட்டு சர்வாதிகார ஆட்சியை ஹிட்லர் தொடங்கி உள்ளார். எங்கே போய் முடிய போகிறதோ
1: மேடம்.

0: அவர்களே, உங்களோடு வந்திருக்கும் பெண் யார் தெரிந்து கொள்ளலாமா?
1: இந்த பெண் என் வளர்ப்பு மகள். பெயர் லட்சுமி பாய். மணிப்பூரை சேர்ந்தவள். எனக்கு உதவியாக இருப்பவள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தீவிரவாதிகள் நடத்தும் அத்துணை நாடுகளின் தீவிரவாதிகளை பற்றிய விவரங்களை அறிந்தவள். அந்த வகையில் உன்னையும் பார்க்க வந்திருக்கிறாள்.
2: வணக்கம். தங்களை பற்றியும் உங்களுடைய விடுதலை போராட்டங்கள், இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்க நாடு சுதந்திரம் அடைய நீங்கள் படும் பாட்டை முழுக்க அறிந்தவள். உங்களுடைய நாட்டுப்பற்று என் உள்ளத்தில் பதிந்த ஒன்று. இன்றுதான் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி.
0: அடடா, ஜான்சி ராணியை போல் பெயர் லட்சுமி பாய். வீரம் செறிந்த பேச்சு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உன்னை போன்ற பெண்கள் தேவை. இப்படிப்பட்ட நாட்டு பற்றுமிக்க ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தேன். தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள்.
1: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் உன்னை பார்த்ததும் உன் பேச்சை கேட்டதும் எப்படி சொல்கிறார்? இவரை மாறக்கி இவருடைய போராட்டங்களை முறியடிக்கவும் வீரமிக்க இவர் பேச்சை கேட்ட பல பெண்கள் காதலிக்க முயற்சித்தும் தோற்று போனார்கள். ஆனால் உன்னை கண்டதும் செண்பகராமன் சொன்னது, லட்சுமி பாய், என்ன வைத்த கண் மாறாமல் செண்பகராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
3: மேடம் காமா, லட்சுமி பாய்க்கு வெட்கத்தை பாருங்கள். விரைவில் நாம் இவர்கள் திருமணத்தை முடித்து வைத்தால் நல்லது என்று நினைக்கிறேன்.
1: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் இருவருக்கும் சம்மதமா?
0: சம்மதம் தான்.
1: சரி சரி. ஹத்தையால்
3: மேடம்,
1: நீங்கள் சொன்னபடி ஒரு நல்ல நாள் பார்த்து எளிமையான முறையில் இவர்கள் திருமணத்தை நடத்தி விடலாம்.
0: மேடம் காமா அவர்களே, நான் மணந்தால் இந்திய பெண்ணைத்தான் மணப்பேன் என எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பேன். அது உங்கள் மூலமாக கிடைத்த பரிசு.
3: அந்த பரிசு உனக்கேற்ற துணைவியாக அமைந்தது உனக்கு மகிழ்ச்சிதானே செண்பகராமா?

0: ஜான்சி, மகிழ்ச்சியான செய்தி. நமது அலுவலகம் சுவராஜில் இருந்து பிரிட்டிஷாரை ஒழிப்பது பற்றிய செய்திகள் போனதால் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி சுதந்திர பூமியாக நம் நாட்டை மாற்ற துணிந்து விட்டார்கள்.
1: தங்களுடைய சுதந்திர தாகம், உங்கள் பேச்சு, போராட்ட முறைகள் நாட்டு பற்றுமைக்கு அனைவருக்கும் பிடித்து விட்டது. இனி பிரிட்டிஷாருக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது.
0: ஜான்சி, நாட்டு பற்றுமிக்க நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த புண்ணியம். உன்னை பற்றி மேடம் காமா சொன்னது அத்தனையும் உண்மை. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, உன் செயலிலும் சரி, நீ பாராட்டுக்குரியவள்.
1: நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நாஜி படைகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஒற்றர்களோடு நாஜி படையினர் தொடர்பு வைத்து உங்களை பற்றிய ரகசியங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: ஜான்சி, நீ சொல்வதை நான் கேட்கின்றேன். எனக்கும் தெரியும், நாஜி படைக்கு நான் ஹிட்லரை சந்திப்பது பிடிக்கவில்லை. அதே சமயம் என் போராட்டங்களை வேவு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நான் மிகவும் கவனமாக செயல்படுவேன்.
1: எனங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்தே நொடிக்கு நொடி ஜான்சி என்றுதான் அழைக்கிறீர்கள். லட்சுமி பாய் என்று அழைப்பதை விட ஜான்சி என்று கூப்பிடத்தான் உங்களுக்கு பிடிக்குமோ?
0: எனக்கு உன் பெயரை முதல் முதலில் கேட்டபோதே என் இதயத்துக்குள் ஜான்சி வந்துவிட்டாள். பிரிட்டிஷாரால் ஜான்சி நகரம் சூறையாடப்பட்டு பிணக்காடாக்கிய போது கோட்டையை விட்டு வெளியேறிய லட்சுமி பாய் வீரத்தோடு வாளால் வெள்ளையர்களின் தலையை சீவி எறிந்து பந்தாடிய ஜான்சி ராணி நாட்டு விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவள்.
1: அதனால் லட்சுமி பாயை விட ஜான்சி பெயர் பிடிக்கும். அப்படியே அழையுங்கள், எனக்கும் பிடிக்கும். ஹிட்லர் சர்வாதிகாரி மட்டுமல்ல, ஜெர்மனியின் சிறந்த ராணுவ தளபதி. சந்திப்பின் போது கவனம் தேவை.
0: சரி,

0: ஐயால் எனக்காக காத்து கொண்டிருப்பார். நான் வருகிறேன் ஜான்சி.
1: சென்று வாருங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள் மிஸ்டர் ஜெயின் செண்பகராமன், எப்படி இருக்கீங்க? உங்க வண்டே மாடல கோஷமெல்லாம் பிரிட்டிஷ் காரருக்கு கேக்குதா? வெல்கம் செண்பகராமன், உங்க போராட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஜெயஹின் வணக்கம். ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கின்றேன். இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். வந்தே மாதரம் எங்கள் தாரக மந்திரம், அது எங்கள் உயிரின் நாதம். சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை, இது திலகரின் கோஷம், இது எங்கள் வேதம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. எங்கிருந்தோ அண்டி பிழைக்க வந்த அண்ண காவடிகள், வரதேசிகள், ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை ஆட்சி செய்வதா? எங்கள் நாட்டை சுதந்திர பூமியாக்கி நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். பரங்கியனை பூண்டோடு நசுக்க வேண்டும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். எங்கள் கனவு நனவாக வேண்டும். அதற்காகத்தான் தங்களிடம் உதவி கேட்க.
2: செண்பகராமன், போரும் போரும், என்ன பெரிய வண்டே மாதரம்! ஜெய்ஹிந்த், இதற்கெல்லாம் பயப்படுவானா பிரிட்டிஷ்காரன்? அடிமைப்படுத்தி உங்க நாட்டை ஆட்சி செய்யறான். பிரிட்டிஷாரை ஒழிப்பதா? அது உங்களால் முடியாது. இந்தியர்கள் சொந்தமாக நாட்டை ஆள தெரியாதவர்கள், தகுதியற்றவர்கள், கோழைகள், அடி வருடிகள், குட்ட குட்ட குனியும் செம்மறி ஆடுகள். ஆட்சி செய்ய சுதந்திரமா நடக்காது. வெள்ளை எனக்கு அடிமைகளாகத்தான் நீங்க வாழ முடியும்.
0: நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. நாஜி படைகளின் தலைவனாக சர்வாதிகாரியாக நீங்கள் இருக்கலாம். இந்திய திருநாட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வீர மறவர்கள் தோண்டிய நாடு, அந்நியன் கால் வைக்க பயந்த நாடு. என்ன சொன்னாய்? ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் நாங்களா? சரித்திரம் தெரியுமா உனக்கு? தென்பாண்டி சீமை என்றாலே உலகுக்கே தெரியும். வீரத்தின் விளைநிலம், போர் பரணி பாடும் நிலம், பண்பாட்டின் சிகரம் எங்கள் இந்திய திருநாடு. உலகையே வென்று ஆட்சி புரிந்தவன் சோழ பேரரசு. கொரில்லா போர் முறைக்கு சிவாஜி. ஆங்கிலேயர்களை திகைக்க வைத்து முதன் முதலில் ராக்கெட்டுகளை ஏவி போர் புரிந்தவன் திப்பு சுல்தான். களரி என்ற ஆயுதத்தால் வெள்ளையர்கள் தலைகளை சீவி பந்தாடிய சிவகங்கை சீமை மகாராணி வேலுநாச்சியார். ஒரு நெல்மணி கூட வரியாக தரமாட்டேன். இது எங்கள் தாய் திருநாடு. கும்பினியருக்கு இங்கு என்ன வேலை? ஓடு ஓடு என்று விரட்டியவன் நெற்கட்டு செவல் புலித்தேவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெள்ளையனுக்கு எதற்கு கிசி என்று சூளுரைத்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். மருதுபாண்டியர்கள் பெயரை கேட்டாலே நடுங்கிய பிரிட்டிஷ்காரர் தீரன் சின்னமலை ஒருவனாகவே 3000 குதிரைப்படை வீரர்களையும் ஜெனரல் ஹாரிஸையும் தலைதெறிக்க ஓட வைத்தவன்.
2: இதெல்லாம் பழங்கடை. திரும்பவும் சொல்றேன், உங்களால் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒன்னும் செய்ய முடியாது.
0: மங்கள் பாண்டேவின் வீரம், சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், பாவேசு ஐயர், அரவிந்தர் பற்றி உனக்கு தெரியாது. பாட்டு தோட்டாக்களால் பரங்கியனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பாரதி பற்றி உனக்கு என்ன தெரியும்? இரட்டை குழல் துப்பாக்கிகள் விஞ்சை கதிகலங்க வைத்த வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா தெரிந்தும் தெரியாதது போல் பிரிட்டிஷாருக்கு ஒத்துதுகிறாயா? இந்தியாவை இழிவுபடுத்தி பேசுவதை இனிமேல் நிறுத்திக்கொள். கொள்ளையடிக்க தெரிந்த பிரிட்டிஷார் குள்ளநரிகள், பிரித்தாளும் சூழ்ச்சியில் கைதேர்ந்தவர்கள், கோழைகள். அதனால்தான் உலக போருக்கு பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து படைகளை திரட்டாமல் இந்தியர்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஜெர்மனி நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் ஆட்சி தொடர வேண்டும். நட்பு நாடி வந்ததே வெள்ளையன் ஆட்சி ஒழிய, தாயின் மணிக்கொடி பறக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இந்தியர்களை ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று இழிவாக பேசியதற்கு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.
2: செண்பகராமன் அக்னி பிழம்பாக மாறி

0: விட்டீர்கள். இப்போது உணர்ந்து கொண்டேன், இந்திய திருநாட்டின் வீரம் அது மகத்தானது. நான் இந்தியர்களை பற்றி தவறாக பேசியது உங்கள் மனதில் ஆழமாக படிய அது எரிமலையாய் வெடிக்க தொடங்கியதை பார்த்தேன். உங்கள் வேதனைக்காக நான் வருந்துகிறேன். இப்போதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை புரிந்தது. நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம். என் உறவி எப்போதும் உண்டு. வாழுங்கள் என்னோடு, விருந்துண்டு செல்லலாம்.
1: ஜான்சி, நான் ஹிட்லரை சந்தித்தது, நான் இந்திய விடுதலை வீரர்களை பற்றி பேசியது, அதை புரிந்து கொண்ட ஹிட்லர் என்னிடம் மன்னிப்பு கேட்டது, நட்போடு விருந்தில் அமர்ந்தது. இது எல்லாம் நாஜிக் படைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் விருந்தில் விஷம் வைத்து எனக்கு கொடுத்து விட்டார்கள். இதை நான் ஹிட்லரை சந்தித்து சொல்லியே தீர வேண்டும்.
2: என்னங்க, இத்தாலிக்கு போய் அங்க மருத்துவமனையில அது விஷந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆளை சாகடிக்கும்னு தெரிஞ்சு, அதுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்து குணமாகி ஜெர்மனுக்கு வந்திருக்கோம். இந்த செய்தி நாஜி படைகளுக்கு தெரிஞ்சு ஏதாவது திட்டம் போட்டாங்கன்னா என்ன செய்யறது? இத்தாலியில நாம வந்தபோது நம்ம வீட்டு எல்லாம் உடச்செறிஞ்சாங்க நாஜி படை. நாம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க.
1: ஜான்சி, இந்திய தேசம் விடுதலை அடையணும். நாஜி படையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹிட்லரை நான் சந்திக்கணும், உண்மையை சொல்ல வேண்டும். அவரோட உதவியோடு இந்தியாவை சுதந்திர நாடாக்கணும், அதுதான் என் ஆசை.
2: என்னங்க சொன்ன கேளுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க
1: ஜான்சி, கவலைப்படாதே. நான் ரொம்ப கவனமாக நாஜி படைக்கு தெரியாத மாதிரி போய் ஹிட்லரை சந்தித்து விட்டு வருகிறேன்.
2: சரி, உங்களை தடுக்க முடியாது. உங்க போராட்டத்துக்கு நான் தடைய இருக்க மாட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்க
1: ஜான்சி. சீக்கிரமாக வந்து விடுகிறேன்.
2: சரிங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஐயோ, இது என்ன? தலையெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம். ஐயோ, என்னங்க என்னங்க, பேசுங்க பேசுங்க. கண்ணை திறந்து பாருங்க. போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னே கேட்டீங்களா? இப்போ எனக்கு பயமா இருக்குங்க, பயமா இருக்கு.
1: ஜான்சி, கவலைப்படாதே. நான் ஒரு இராணுவ வீரன், இந்திய திருநாடு சுதந்திரம் அடைய பாடுபடுகிறவன், கோழை இல்ல. நாஜி படையினர் அடிச்ச அடியை பற்றி எனக்கு கவலையே இல்லை.
2: அது எனக்கு தெரியுங்க. மேடம் காமாவின் வளர்ப்பு மகள் நான். ஜெய் ஹிந்த். செண்பகராமனின் மனைவி ஜான்சி. உங்கள் ஆற்றல் திறமை எல்லாம் எனக்கு தெரியுங்க. நய வஞ்சகமா நாஜி பட உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்களை நினைச்சா
1: ஜான்சி, நீ அளவே கூடாது. இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்ந்த நான் அதை பார்க்காமலேயே போய்விடுவேனோ அப்படி என்கின்ற பயம். சாவ பத்தி அல்ல, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு.
2: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க வாழ்வேன்? ஐயோ
1: ஜான்சி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா?
2: சொல்லுங்க சொல்லுங்க, செய்கிறேன், கண்டிப்பா செய்யறேங்க, சொல்லுங்க.
1: ஜான்சி, இனி நான் பிழைக்க போவதில்லை. திருவனந்தபுரத்தை விட்டு ஜெர்மனிக்கு புறப்பட்ட போது, மீண்டும் ஊருக்கு வரும்போது, என் நாடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக இருக்கும் போதுதான் வருவேன் என்று சபதம் எடுத்தேன்.
2: சொல்லுங்க.

0: சொல்லுங்க.
1: அது நிறைவேறுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க நீங்க நல்லா இடுவீங்க, நல்லா இடுவீங்க.
1: ஜான்சி, அது நடக்காது போல் இருக்கிறது. வலி தாங்க முடியவில்லை. ஜான்சி
0: என்னங்க சொல்லுங்க.
1: ஒரு கடமையை செய்வாயா?
0: என்னங்க என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன் சொல்லுங்க.
1: ஜான்சி, ஒருவேளை நான் இறந்து விட்டால்?
0: அப்படி சொல்லாதீங்க.
1: என் அஸ்தியை வாங்கி சுதந்திர கொடி பறக்கும் இந்திய திருநாட்டுக்கு போய் என் அஸ்தியை வீரம் செறிந்த தென்னாடு முக்கடல்கள், வயல்வெளிகள், இந்தியா முழுவதும் தூங்கிவிடு. அது போதும், அது போதும். அதோ அதோ
0: என்னங்க
1: ஜான்சி
0: சொல்லுங்க.
1: பிரிட்டிஷ் கொடி இறங்கி விட்டது, இறங்கி விட்டது. நம் கொடி பற்றொளி வீசி பறக்கிறது. வெள்ளையர்கள் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் செண்பகராமனாக எம் சிவகணேசன், ஜான்சி எனும் லக்ஷ்மிபாயாக கே சாந்தி, தந்தை சின்னசாமியாக காரைக்குடி லே நாகராஜன், தாயார் நாகம்மாள் ஆகவும் மேடம் காமாவாகவும் சி அமலோற்பவ அருள்மணி, ஸ்ட்ரிக்லாண்டாக கே ரவீந்திரன், ஹர்தயாளாக வி சீதாராமன், ஜெர்மானிய மன்னர் கெய்சராக என் உன்னிகிருஷ்ணன், அடால்ஃப் ஹிட்லராக இ சூர்யா ஆகியோர். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர். நேர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கவிருக்கிறது வாடாமலர். கடந்த கால நினைவுகளை நினைவூட்டும் அருமையான காலத்தால் அறியாத பாடல்களை கேட்டு மகிழ்வோம். நேர்களின் விருப்பமாக உள்ளூர் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9010-18, வெளியூர் நேயர்கள் 9342-9010-18, புதிய நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைய விருப்பமுள்ள புதிய நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300-0019-1018, 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-7-8-1 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்பமான பாடலை அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8300-0019-1018. நேர்கள் இணைந்துள்ள இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர். நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத இனிமையான திரைப்பட பாடல்களை கேட்கப் போகிறோம் நேயர்களின் விருப்பமாக. முதல் பாடல் இதோ.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஊட்டி தலைக்குந்தா பகுதியிலிருந்து ரவிக்குமார் என்ற நேயரின் வாட்ஸ்அப் விருப்ப பாடலாக ஒலித்தது அந்த பாடல். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் இங்கிருந்து அழைக்கிறார்னு கேட்போம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அப்புறம் 4-5 டேஸ்க்கு அப்புறம் வர உங்க நிகழ்ச்சியில.
0: ரொம்ப நன்றி. இதே மாதிரி மற்ற நேயர்களுக்கும் வழிவிட்டு நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: சார், மதுரை வீரன் பாடல் வந்து நாடகம் எல்லாம் கண்டேன்.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றி சார், கேட்கலாம் சார்.
0: இணைந்திருங்கள் நேயர்களே, உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஜி ராமநாதன், இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி ஆகியோர் குரலில் எடுத்த பாடல்கள் கேட்டீர்கள். நிலைத்த நேரம் 5:10. ஒழித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர்.
1: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா எல்லாரும் ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்டீங்க. கேட்ட இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தது மைசூர் பகுதியிலிருந்து சுரேஷ்குமார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர். கடந்த கால இனிமையான திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கீங்க. நேர்களின் விருப்பமாக அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யாருங்கிறதுன்னு கேட்போம். வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம். வணக்கங்களுடன் நண்புடன் நான் ராஜு, ஓட்டிசன் மேடிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி
1: இருக்கீங்க? நலமா இருக்கேன் சகோதரர்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு எப்பம் பிரன்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும்

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் அது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நேர் விருப்பமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நேர்கள் உங்களது விருப்பமான பாடலை கேட்க உள்ளூர் நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9943449100018, வெளியூர் நேயர்கள் 9342100018, புதிய நேயர்கள் 8300019101018. இந்த எண்களில் அழைத்து உங்களது விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து ஒழித்து தந்த பாடல். கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் திருப்பூர் மாவட்டம் கன்னியாம்பூண்டி கனகரத்தினம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் நீங்கிறது கேட்போம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசர வீட்டிலிருந்து பாலசுமணி பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில்?
1: ஊட்டி வரை ஒரு படத்திலிருந்து பூமாலையில் ஒரு மல்லிகை, அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: அடுத்த இமைக்கு நன்றி. உங்களது விருப்பமான பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றிங்க சார்.

டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலார் ஆகியோர் பாடிய பாடல்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. வாடாமலர் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: ஊட்டியிலிருந்து லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் என்ற நேயரின் வாட்ஸ்அப் விருப்ப பாடலாக ஒழித்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: மசனகுடியிலிருந்து கனக சபாபதி. நலமா சார்?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு அவனூர் சரித்திரம் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா பாடிய பாடல் ஆயிரம் பொன்னை மண்ணில் வைத்தான். அழியாத ஒரு பாடல் சார் அது.
0: கேட்கலாங்களா?
1: உங்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், வாய்ப்பு கொடுத்தமைக்கு
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இதோ

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டியஃபம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது விருப்பமான பாடலை தெரிவிக்க, மற்றும் புதிய நேயர்கள் 8300019 1018 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளவும், உள்ளூர் நேயர்கள் 9344 1018 என்ற எண்ணையும், வெளியூர் நேயர்கள் 9342 1018 என்ற எண்ணையும் பயன்படுத்தி உங்களது விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30

0: நினைத்தாலே. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஊட்டியிலிருந்து ராம்குமார் என்ற நேரின் விருப்ப பாடலாக ஒலித்தது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் சார்.
0: என்ன பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில?
1: சார், எனக்கு புதிய பறவை படத்துல இருந்துங்க. குருவி முத்தம் கொடுத்து, பி சுஷீலா பண்ணதுங்க மேடம்.
0: கேட்கலாங்களா பாடல்?
1: ஓகே, நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி. இணைந்தமைக்கு உங்களது விருப்பமான பாடல் இதோ.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி சேமிப்பில் பி சுஷீலா பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நேர்களை. நேர்களின் விருப்பமாக இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி சேமிப்பில் பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினது கொள்ளைகால் பகுதியிலிருந்து தேவாங்கப்பேட்டை ரச்சப்பாஜி. நேர்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி

0: இலும் கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள்.
1: எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று மாலை 6:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கம்பளு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மலை காய்கறிகளில் கொடிவகை பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாகி நடைபெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 திரைகானம். 10:00 ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விதுஷி பிராத்திமா திலக் அவர்களின் காயலிசை. இனி நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்மா சர்க்குணம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷா அவர்கள். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் முதலில் நலமுடன் வாழ கீழ் முதுகு தேய்மானம் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் சமூக ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம். தொடர்ந்து நுட்பம் கற்போம் ரிமோட் ஒர்க்கிங் செக்யூரிட்டி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல். 9:15 தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்கலாம். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம்.

0: நாளை காலை 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நாளை இடம்பெறவிருக்கும் தலைப்பு ஆசைகள் நம் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது ஆபத்தில் தள்ளுகிறதா, இது குறித்து நேயர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறும். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து அடுத்த நிகழ்ச்சி பற்றி
1: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister

கேஜே யேசுதாஸ் குரலில் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 இல் விலக்கேற்றும் வேலை.

0: முகமது பின் துக்ளக் திரைப்படத்திலிருந்து ஒளித்த அந்த பாடல் கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 விளக்கேற்றும் வேலை. திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நேர்களே, இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உடன் இருவரோடு

0: கே வி மகாதேவன் இசையமைப்பில் மகாசக்தி மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து உழைத்த அந்த பாடலுடன் இன்றைய விலக்கேற்றும் வேலை திரையில் உழைத்த பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
0: பக்குவம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லாமல் சிலவற்றை கடந்து செல்வது, எல்லோரையும் மாற்ற முயற்சிக்காமல் நம்மை நாமே மாற்றிக்கொள்வது, வெற்றி வந்தாலும் தலைக்கணம் இல்லாமல் தோல்வி வந்தாலும் மனம் தளராமல் இருப்பதே உண்மையான பக்குவம். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு?
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
2: ஆனா அந்த ஜிம்மிக்கு
1: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார்.

0: இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இதுதொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசு போய் பார்த்தாதான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி, எல்லா எம்எல்ஏ இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்கள் போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
2: உங்களுடைய போன்ல வீடியோ கால்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதனா ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை வந்து கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் யூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
4: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
7: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் இருக்க பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம்.

0: அஞ்சு ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 27 நாள் ஆண்டுக்கு மகனம் ஒரு உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களும் நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:41.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்,
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
8: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
7: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
8: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
7: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கிய அணுகி உங்க அக்கௌண்ட்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
8: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
7: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
9: RBI சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
12: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
13: வெட்டத கமலு, படகுமொழி பாடல்கள்.
14: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனது நிலையையும் தனது மனதையும் நிலைப்படுத்திக் கொள்ள தெய்வத்தை வணங்குகிறார். அப்படி வணங்கப்படும் தெய்வங்களுக்கு பல்வேறு உருவங்களை கொடுத்து பல்வேறு சக்திகள் தெய்வத்திற்கு இருப்பதாக மனிதன் உருவகப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் வணங்குவதின் நோக்கம் என்னவோ ஒன்றே ஒன்றுதான், நல் மனதையும் நற்செயல்களையும் நல வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்பதுதான். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலில் அம்மனை பவத்தாரணி தேவியாக உருவகப்படுத்தி நாம் முன்கூறிய நல் மனத்தையும் நற்செயல்களையும் நல்ல விளைவுகளையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

நிகழ்ச்சியில் தொடரும் இரண்டாவது பாடல். பொதுவாக மனிதனின் வாழ்வு பல்வேறு சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் கட்டமைக்கப்பட்டது. திருமணத்திற்கு, குழந்தை பிறப்பிற்கு, குழந்தைக்கு பெயர் சூட்ட, பெண் குழந்தை பூ பெய்தினால் அதற்கு பூ புனித நீராட்டு விழா என்று பல்வேறு சடங்குகளை ஒருங்கே அமைய பெற்றதுதான் இந்த சமுதாயத்தின் வாழ்வு. அப்படி பூ பெய்தும் நிகழ்வை பூ புனித நீராட்டு விழா என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடுவது நமது மரபார்ந்த விஷயம். அந்த ஒரு சடங்கிற்குள் அடங்கியிருக்கும் விஷயங்களை பற்றி இந்த ஒரு பாடலில் தெளிவாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்துரைக்கின்றனர். நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல் உங்களுக்காக

திருமணம் என்பது ஒவ்வொரு ஆணின் வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு இணையாக அதைவிட ஒரு படி மேலாக ஒரு பெண்ணின் வாழ்விலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வடுகர் மக்கள் பெண் பார்க்க சென்று ஒரு பெண்ணை மணமகனுக்கு பிடித்துவிட்டால் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக செய்யும் சடங்கின் பெயர் ஒன்ன கட்டுதல் என்பது. அப்படி ஒன்ன கட்டிய பின் அந்த பெண் இந்த பையனுக்குதான் என்று உறுதியாகிவிடும். இங்கு கவனிக்க வேண்டியது நிச்சயம் வேறு, ஒன்ன கட்டுதல் வேறு. நிச்சயத்திற்கு முன்பு செய்யப்படுவது ஒன்ன கட்டுதல். அப்படி ஒன்ன கட்டிய ஒரு பெண் தனது வருங்கால கணவனை நினைத்து அவனுடன் நேரம் செலவிட வேண்டும், அவன் அவளுக்காக நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைத்து உருகி பாடுவதாக அமைந்திருக்கும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

0: இன்றைய பெட்டதகமுழு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்கள் மனதிற்கு இனிமை சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டதகமுழு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை
2: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.
3: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி எண் 110 கீழ் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற காரசார விவாதங்களும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வாரம் திங்கட்கிழமையன்று விதி எண் 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், கூட்டுறவு வங்கிகளில் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000

ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 9533 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து செய்யப்படுவதாகவும், 20 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் கூறினார். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், நில அளவை சேவைகளை உடனே வழங்கும் வகையில் களப்பணியாளர்களுக்கு பூகோள நிலைக்கலன் கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களில் பட்டாக்கள் கேட்டு மனு செய்த 676 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையும் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்து பேசினார். தொலைதூர கிராம மக்களுக்கு உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள் மற்றும் 200 இணைப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு அது 5 ஆண்டுகளில் 1000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 100 நாட்களில் மாநில அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எந்த பரிந்துரையும் இல்லாமல் வெளிப்படையாக ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் செய்து பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு செய்ததற்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துக் கொண்டார். செவ்வாய்க்கிழமையன்று சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மனித வளத்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெற்றன. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய திறன் கண்டறிதல் பிரிவு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அன்றைய தினம் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்தார். கர்நாடக மாநில வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுதொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். கர்நாடக மாநில அரசு மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அவர்களின் அறிக்கை கிடைத்த பிறகு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவாதத்தின் போது பேசிய வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், தமிழக வனத்துறை சார்பிலும் அங்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்தது பொருத்தமானதுதான் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் இதுதொடர்பாக அன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்தார். புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூர் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதி கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களின் குறைகளை கேட்பதற்கு வசதியாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்றும் அதற்கான எரிபொருள் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாகவும் உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார்.

0: சாராசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அரசியல் ரீதியான சில சூடான விமர்சனங்கள் வந்தபோது பேரவையில் சிறிது நேரம் அமளியும் கூச்சல் குழப்பமும் நிலவியது. இந்த விவாதத்தின் இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், காவிரி நதிநீர் பிரச்சினையை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்தில் அனைத்துக் கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள். அங்கு யாரும் யாரையும் குற்றம் சாட்டி பேசுவதில்லை. இந்த பிரச்சினை நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலத்தில்தான் முடிய வேண்டும் என்பதுதான் இறைவன் சித்தம் என்று கருதுகிறேன். நிச்சயம் மக்கள் விரும்பும் நல்ல தீர்வு அது அமையும் என நம்புகிறேன் என்று கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு ஒரு சில உறுப்பினர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பேசிய தவேக உறுப்பினர் திருமதி குடியாத்தம் சிந்து, இந்த அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி எம்ஜிஆர் நடித்த படகோட்டி திரைப்படத்தின் பாடலான கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்ற பாடலை பாடிய போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அன்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை மாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி சாமானிய மக்களும் சட்டப்பேரவையில் இடம்பெறுவதற்கு வழிகாட்டிய அண்ணாவின் பெயரை மாற்றியது வருத்தம் அளிப்பதாக கூறினார். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்தார். மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட 2 இடங்களில் 2 கோடி ரூபாய் செலவில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமையன்று முதல் 1 மணி நேரத்திற்கு மேலாக உறுப்பினர்கள் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவையில் பதிவு செய்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாய்ப்பளித்தார். பேரவை விதி 55 கீழ் சுமார் 400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர், 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய அரசு அமைந்து 100 நாட்கள் ஆகிய பின்னரும் அவையில் கேள்வி நேரம் இடம்பெறாததை திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் சுட்டிக்காட்டியதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுதொடர்பாக துறை அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கேள்விகளுக்கான பதில்கள் வந்ததும் அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு விவகாரம், நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசி குறித்த காரசார விவாதம் ஆகியவை அன்றைய தினம் இடம்பெற்றன. இந்த வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று எண்ணூர் கொசஸ்தலையாற்றில் மீன்கள் செத்து கிடந்த விவகாரம், பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் ஏற்படும் பிரச்சினை, முதலமைச்சர் அறிவித்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கார் தங்களுக்கு தேவையில்லை என திமுக தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பான காரசார விவாதம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்தன. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் முதலமைச்சரின் பல முக்கிய அறிவிப்புகளும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.

0: நேரம் 7:10. தொடர்வது திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ. கதிரவன் அவர்கள்.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் இந்திய அரசு மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டுவதை மட்டுமல்லாமல் கடைசி வரை பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காமராஜ் அவர்கள் பேட்டியளித்தார். தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா தனித்திறமை குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 49 வயதுக்கு உட்பட்ட வெட்ரான் பிரிவில் திருவரம்பூரை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபாகரன் தங்கப்பதக்கமும், 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 6 வகுப்பு பயிலும் மாணவர் RT இசை வெண்கல பதக்கமும் வென்றார். 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 9 வகுப்பு பயிலும் மாணவர் மோகன் வெண்கல பதக்கமும் வென்றார். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும்

0: ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தொடங்கி வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி டிவிஎஸ் டூலெட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயால் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதீப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும் செப்டம்பர் 1 முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ₹5 கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு டோக்கனை காண்பித்து தங்களது அலைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உத்தரவை மீறி மறைமுகமாக அலைபேசியை கோவில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துள்ள இந்த பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் சூரிய பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 33rd வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவேரி தங்கம், காவேரி நாடான் வாழைப்பழ ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. திருச்சியில் இயங்கி வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 1993 August 21 துவங்கப்பட்டது. கற்பக விருட்சேகமான கருதப்படும் வாழை சாகுபடியை ஊக்குவிக்கவும் புதிய யுக்திகள் மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33rd நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விவசாயிகள் தின விழாவில் வாழையில் புதிய பரிமாணங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், உரங்கள், அதிக பயன்பெறும் முறைகள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள், பூச்சி தாக்குதலிலிருந்து காத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று புதிதாக காவேரி தங்கம், காவேரி நாடான் என்ற இரு புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இக்கண்காட்சி மற்றும் வாழை விவசாய கருத்தரங்கில் ஏராளமான வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று எல்நினோ தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றதுடன் கண்காட்சியில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் இ கதிரவன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2nd மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர்

0: அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப்சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி

0: ஸ்மிருதி இரானி கேட்டுக்கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலை நிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதமடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துரு ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25:40.
2: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னே, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை எச்சரிக்கைகளின் விவசாயம் மீது சாத்தியமான விளைவுகள் மற்றும் தொடர்புடைய அக்ரோமேட் ஆலோசனைகள். வயலுக்கு போதிய வடிகால் வசதி வழங்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். பட்டாணி பயிரில் ஃபுசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டாசியம் 2 கிராம் 1 கிலோவிற்கு என்ற விதை அளவில் விதை நிறுத்தி செய்ய வேண்டும். காப்பராக்சி குளோரைடு 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். ஃபர்ஃபுரோ சிலியம் லிலாசினம் 5 கிலோ 1 ஹெக்டேர் என்கிற அளவில் இட வேண்டும். குறுமிளகு பயிரில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் அல்லது பேசிலிஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு பயிரில் ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு விளைச்சலை அதிகரிக்கவும் நடவு செய்த 30, 45 மற்றும் 60வது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 கிராம் என்கிற அளவில் இடலாம். பயிரில் இலைப்புள்ளி அல்லது ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மேங்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பராக்சி குளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்ற பயிர்களுக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் வலை கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்கிற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது தயாமிக்தக்சம் 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது இமிடாக்ளோபரேட் 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் என்கிற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:31.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்.

இன்றைய நிகழ்ச்சியில் மலை காய்கறிகளில் கொடிவகை பயிர்கள் சாகுபடி குறித்து, நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக மலை காய்கறிகளில் கொடிவகை பயிர்கள் சாகுபடி குறித்து விவசாயி கே நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: இப்போ விவசாயத்தில் என்னென்ன காய்கறி சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
2: இப்போ கேரட்டுங்க, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பீட்ரூட்டு, பட்டாணி, இப்போ மிளகாய், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க.
1: எல்லா காய்கறியுமே சாகுபடி பண்ணுறீங்க?
2: ஆமாங்க, எல்லா காய்கறியுமே சாகுபடி பண்ணிட்டுருக்குறேங்க.
1: அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்களா?
2: ஆமாங்க, இப்போ கொஞ்சம் அறுவடைக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் இருக்குதுங்க, மீதி வேறு ஒன்றும் இல்லைங்க.
1: சரிங்க. இப்போ இந்த மிளகாய், பட்டாணி இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணுறத சொன்னீங்க, இதுக்கும் இப்போ ஒரே தடவை அறுவடை பண்ணுற காய்கறிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க?
2: இப்போ கேரட்டு, கிழங்கு இந்த மாதிரி ஒரு டைம் அறுவடை பண்ணுறதுங்க, மிளகாய், பட்டாணி அதெல்லாம் வந்து ரெண்டு மூணு டைப்பு அறுவடை பண்ணிக்கலாங்க.
1: இப்போ இதனால் வருமானம் வந்து கணிசமாக வந்துட்டே இருக்கும்.
2: ஆமாங்க, இப்போ கேரட்டு அந்த மாதிரி வந்து ஒரே வெள்ளம் ஒரே டைம் அறுவடை, இது வந்து ரெண்டு மூணு டைம் வருமானம் வந்துகிட்டே இருக்குங்க.
1: இதுக்கான விலையெல்லாம் எப்படி கிடைக்குதுங்க?
2: விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க, அது டிமாண்ட் இருக்கிற மாதிரி விலை இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க.
1: கொடிவகை பயிர்கள் அப்படின்னா என்னென்ன பயிர்கள் சொல்லாங்க?
2: அது வந்து எப்படின்னா இப்போ அவரை சொல்லாங்க, அவரை வகைகள் சொல்லலாம், பட்டாணி, கறி பீன்ஸு, மேரக்காய், அதெல்லாமே கொடிவகை தானுங்க.
1: வருஷம் புறமே சாகுபடி பண்ணலாங்களா?
2: அதெல்லாம் வருஷம் புறமே சாகுபடி பண்ணலாங்க. இப்போ பட்டாணி, மேரக்காய் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வருஷம் புறமே பண்ணலாங்க.
1: இப்போ இந்த வகை பயிர்களுக்கு வந்து எந்த மாதிரி மண் வளம் இருந்தால் நல்லா சிறப்பாக வளருங்க?
2: இதுக்கெல்லாம் எப்படின்னா மண் வளம் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க, நல்லா எருவு சத்து, நல்ல சத்து இருந்து பண்ணாங்கன்னா எல்லாமே நல்லா கொடிவகைகள் நல்லா எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணலாங்க.
1: கொடிவகை பயிர்களில் பட்டாணி இதில் என்னென்ன ரகம் இருக்குங்க, எந்தெந்த மாதங்களில் சாகுபடி பண்ணலாங்க?
2: பட்டாணி வந்து எப்படிங்கன்னா நம்ம வெயில் டைமில் போடலாங்க, நல்லா ஈடு கிடைக்கும், நல்லா இந்த இது இல்லாமல் வரும். மழை டைமில், இந்த காற்று டைம்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வராதுங்க. வந்தாலும் எப்படின்னா கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக கிடைக்குங்க. எப்படின்னா ஒரு சீக்கு மழை அதிகமாக இருந்தால் வேர்ப்பூச்சி விழுந்துடும், கொஞ்சம் சீக்கு போட்டுரும். இப்போ காற்று இருந்துச்சுன்னா, காற்று கீழே சாஞ்சிருச்சுன்னா அதிகமாக நம்மளுக்கு ஈல்டு கொடுக்காதுங்க. அதனால் வெயில் டைம்னால் இந்த பிரச்சனை நல்லா ஈல்டு கொடுக்கும், மழை டைம்லலாம் கொஞ்சம் பாதிப்பாகுதுங்க. அதே மாதிரி பனி டைம்லலாம் போட்டோம்னா நல்லா விளைச்சல் நல்லாயிருக்குங்க.
1: பட்டாணியில் நிறைய ரகங்கள் இருக்குங்களா?
2: குச்சி பட்டாணி, இப்போ வந்து கொக்கி பட்டாணி அப்படிங்கிறது இப்போ இருக்குதுங்க. அப்போல்லாம் வந்து இந்த டெல்லி பட்டாணி, நாட்டு பட்டாணி அப்படிங்கிறதுல அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து மெயினான குச்சி பட்டாணி, கொக்கி பட்டாணின்னு விலை வாங்கிட்டு வருவாங்க.
1: பட்டாணிக்கான விலை எந்தெந்த மாதங்களில் நல்ல விலை கிடைக்குங்க?
2: பட்டாணி இப்போதற்கு விலை அப்படிங்கன்னா முகூர்த்த டைமு, பண்டிகை டைம் அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா பட்டாணிக்கு நல்ல விலை இருக்குங்க. முகூர்த்த டைம் இல்லை, சும்மா வெயில் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா வரும். ஆனால் அந்த டைம்லாம் விலை கம்மியாக தான் போகுங்க. ஏன்னா முகூர்த்த டைமு, பண்டிகை நல்ல டைம்ல தான் நல்லா விளைவிக்குங்க.
1: பட்டாணி சாகுபடியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ?
2: அப்போல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க பட்டாணியில், யாரை பார்த்து பட்டாணி போடுவோம் பண்ணுவோம் அந்த டைம் நல்லா இருந்ததுங்க. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் வெளியூர் பட்டாணிகள் நிறைய வரனால விலை கம்மியாக இருக்கிறனால யாரும் சரியாக போடுறது இல்லைங்க. போடுறாங்க, இருந்தாலும் அதிக அளவுக்கு யாரும் போடுறது இல்லைங்க.
1: பட்டாணி சாகுபடி வந்து ரொம்ப குறைச்சலாக பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குங்களா?
2: வேறு காரணம் இருக்குங்க. பட்டாணியில் போட்டால் கொஞ்சம் சிரமங்கள் ஜாஸ்தி இருக்குதுங்க. எப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் போடுறோன்னா போடும்போது அதிகமாக மழை வந்தாலும் அதிகமாக ஈரம் வந்தாலும் வேர்பூச்சி விழுந்துரு. அப்படியே வேர்பூச்சி விழுந்து அதுலேருந்து நல்லா தப்பிச்சு வந்தாலும் கூட காற்று அடிபட்டாலும் காற்றுக்கு சாயும். குச்சி எல்லாம் நட்டி அது பாதுகாப்பானுங்க. குச்சி நட்டினாலும் மறுபடியும் காற்று இருந்தால் குச்சியோடு சாஞ்சிரு. மறுபடியும் அதுக்குள்ளே பூந்து கரெக்டாக அந்த பிஞ்செல்லாம் வைக்கும்போது நம்ம கீழே சாயாமல் கரெக்டாக பார்த்து பதனமாக பண்ணணுங்க. அது போக ஏதாவது சீக்கி பட்டாலும் மருந்தடிச்சிட்டே இருக்கணும். காற்று காலம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்குதுங்க. அறுவடை டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த டைமில் ஆனால் காய் கரெக்டாக பார்த்து பொறிச்சிடணுங்க. கொஞ்சம் பொறிக்காது விட்டுட்டா காய் வந்து கொஞ்சம் கலர் மாறின மாதிரி, கருப்படிச்ச மாதிரி ஆச்சுன்னா அது கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாக போகுங்க. அது போக ஈரம் இல்லை, காய் பிடிக்கிற டைமில் கொஞ்சம் மழை இல்லை, ஈரம் பண்ணி அடிக்கலைன்னா அதுவும் கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி, காய் பார்த்தா கொஞ்சம் நோட்டம் இல்லாத மாதிரி இருக்குங்க.
1: பட்டாணி சாகுபடி பண்ணால் எத்தனை மாதம்

0: மாதத்தில் அறுவடை பண்ணலாங்க. எத்தனை முறை காய் பொறிக்கலாங்க?
1: பட்டாணி பார்த்தீங்கன்னா போட்டு 60-70 நாளுங்கும்போது அறுவடை பண்ணிடலாங்க. அறுவடை பண்ணும்போது எப்படின்னா 2-3 டைம் பொறிக்கலாம் காய், ஒரே டைம் அறுவடையில் பிஞ்சு நல்லா இருக்குது, நல்லா சத்து உள்ள காடு நல்லா இருந்தால் 2-3 டைம் பொறிக்கலாங்க.
0: பட்டாணி இல்லாமல் வேற என்ன பயிர் வந்து கொடி வகைகளில் இருக்குங்க?
1: கொடி வகையில் பார்த்தீங்கன்னா அவரை வகைகளில் இருக்குதுங்க, அவரை, பென்னி பீன்ஸு, அப்புறம் மொச்சை, கறி பீன்ஸு, கத்தி அவரை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி வரக்கூடியது தாங்க.
0: அதாவது அவரை வகைகள்லேயும் இத்தனை ரகங்கள் இருக்குங்களா?
1: ஆமாங்க, அவரை வகையில் பார்த்தா நிறைய இருக்குதுங்க, நாங்கள் போடுறோங்க.
0: கொடி வகை இல்லாமல் செடியிலையும் வரக்கூடிய அவரை வகைகளும் இருக்குது?
1: ஆமாங்க, கொடி வராமே அவரை வகைகள் இருக்குதுங்க.
0: அவரை வகைகள் வந்து வருஷம் பூராமே சாகுபடி பண்ண முடியுங்களா?
1: பனி டைமில் மட்டும் போட முடியாதுங்க, பனி விழுந்துச்சுன்னா செடியை கருகிறது, மற்ற டைம்லாம் கொஞ்சம் போடலாங்க.
0: விதைச்சதுலேருந்து எத்தனை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகுங்க?
1: அது வந்து ஒவ்வொரு அவரையும் ஒவ்வொரு மாதிரிங்க. இப்போ வந்து பென்னி பீன்ஸுன்ட்டு சொன்ன பற்றி அது இருந்துச்சுன்னா நல்லா கொடி வரக்கூடியதுங்க. அது எப்படின்னா 50 நாளுக்கு அப்புறம் தான் நல்ல கொடி மேலே வந்து அதுக்கப்புறம் பிஞ்சே வைக்கி, அதெல்லாம் எப்படி ஒரு 3 மாதம் பயிர், 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கறி பீன்ஸ் அப்படிங்கிறதுனா அது ஒரு 40 நாள் அதுக்கப்புறம் நல்லா வரும், 2-3 டைம் பிடிச்சி அது செடி இதாயிடும். கத்தி அவரை சொல்கிறாங்க இல்லைங்களா, அது நல்லா பாதுகாப்பானா அது 1 வருஷத்து அவரைன்னு பேர் சொல்கிறாங்க. அது 1 வருஷத்து வரைக்குமே நம்ம பொறிக்கலாம். எப்படின்னா அது ஒவ்வொரு விதை ஒவ்வொரு மாதிரி நல்லா பாதுகாப்பு பண்ணி நல்லா பண்ணால் ஒவ்வொரு மாதிரி எடுக்கலாங்க.
0: எந்த அவருக்கு கூடுதல் விலை கிடைக்குங்க?
1: முதல்லலாம் ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கறி பீன்ஸ்னால் நல்லா விலை விற்கிங்க, நல்லா 100-150 வரைக்கும் போயிட்டுருக்கும். மூத்த டைமே ஒரு பண்டிகை டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கறி பீன்ஸ் அதிகமாக போடுவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பென்னி பீன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பீன்ஸ் வந்துருக்குதுங்க, அது நல்ல விலை, ஒரே மாதிரி விலை போயிட்டே இருக்குதுங்க.
0: நிறைய தடவை அறுவடை பண்ணலாம் இல்லைங்களா?
1: ஆமாங்க, அது நல்லா நம்ம ஆளைட்டுக்கு மேலே வளர்ந்துட்டே போகுங்க. அது 6 அடிக்கு மேலே நல்லா வளரக்கூடியதுங்க, கீழேருந்து மேலே நல்லா பிஞ்சு வச்சுட்டு இப்போ காய் பொறிச்சிட்டே போகலாங்க. எந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ணி நல்லா குச்சி நட்டி காற்றுக்கு சாயாத மாதிரி நல்லா வச்சு அப்பப்போ கொஞ்சம் எரு போட்டு தண்ணி நல்லா கொடுத்துட்டு இருந்தோம்னா காய் பொறிச்சிட்டே இருக்கலாங்க.
0: மற்ற பீன்ஸ் வகை விட இது வந்து கூடுதல் விலைக்கு போகுதுங்களா?
1: ஆமாங்க, மற்ற பீன்ஸை விட இது கூடுதல் விலைக்கு போகுதுங்க. காய் எப்படின்னா நல்லா பார்த்தாவே நல்ல நோட்டமாக நல்லா பச்சையாக நல்லா தெரியுங்க இந்த காய், அதனால் அது கொஞ்சம் நல்ல விலைக்கு போகுங்க. காயும் நல்லா லென்த்தாக போகுங்க. மருந்தெல்லாம் அதிகமாக அடிக்கிறது ஒன்றும் இல்லை, நல்லா பாதுகாப்பு பண்ணால் காய் அவ்வளோ சீரம் முத்துறதும் இல்லை, நல்ல வளர்த்தியாகவே தான் போகுதுங்க. அதை நம்ம பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு ஆகும்போது பிடிச்சலாம், முத்தல் வந்து அதிகமாக முத்துறது இல்லை. மற்றவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆனால் கரெக்டாக டைமில் பார்த்து பொறிச்சிடணும். இப்போ கறி பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அவரை வர டைமில் பார்த்து நம்ம பொறிச்சிடணும், இல்லைன்னா முத்திருச்சுன்னா அது அவரையும் ஆகாது அவரை பிஞ்சும் ஆகாமல் போயிடும். இது அப்படி கிடையாதுங்க, இது அவரையும் அவ்வளோ சீக்கிரம் ஆகிறதுல ஓரளவுக்கு ஆகும்போது நம்ம அதை பொறிச்சிடலாங்க.
0: பென்னி பீன்ஸு சாகுபடி பண்ணுறதுனால ஈல்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னீங்க, நல்ல விலையும் கிடைக்குது.
1: ஆமாங்க, நல்ல விலையும் கிடைக்குதுங்க. அப்போல்லாம் அதிகமாக போடாமல் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் எல்லாம் நல்லா அதிகமாக போடுறாங்க. அதிகமாக போட்டாலும் விலையும் ஒரே மாதிரி போயிட்டுருக்குது, நிறைய போடுறாங்க.
0: அவரையும் பீன்ஸு இதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க, எந்தெந்த மாதங்களில் விலை இருக்கு?
1: நம்ம ஊட்டிக்கு எடுத்துகிட்டு போவோங்க, அதிகமாக இருந்தால் மேட்டுப்பாளையம் எடுத்துகிட்டு போவோம், ஓரளவு கம்மியாக இருந்தால் ஊட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். மே மாதத்தில் மே ஜூன் அந்த மாதிரி டைம்லலாம் நல்லா விற்குங்க, மூத்த டைமு பண்டிகை டைம் அந்த மாதிரி டைம்லாம் நல்லா விற்கும். அதிகமாக இருந்துச்சு அவரெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் மேட்டுப்பாளையமே போயிடுவோங்க. கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு போட்டிருக்கிறோம் அந்த மாதிரினா நம்ம ஊட்டி எடுத்துகிட்டு போவோம்.
0: மற்ற மாதங்களில் கூடுதலான விலை கிடைக்காதுங்களா?
1: வெளியூர்லேருந்து நிறைய வருங்க, விலை அதிகமாக விற்காதுங்க. கர்நாடகா அந்த பக்கம் வர்றதுங்க, பிளேன்ஸ் பக்கத்துலேருந்து பீன்ஸ் எல்லாம் போட்டு வந்துச்சுன்னா தாளவடி அந்த மாதிரி பக்கத்துலேருந்தெல்லாம் பட்டாணி இந்த அவரை இந்த மாதிரிலாம் வருங்க. அந்த மாதிரிலாம் அதிகமாக வந்துச்சுன்னா நம்மளது ஊட்டி மார்க்கெட்டில் நம்மளது கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகுங்க. அது வரலன்னா நம்மளது ஓரளவுக்கு விலை போகுங்க.
0: கொடி வகைகளில் வேறு என்ன பயிர்கள் இப்போ சாகுபடி பண்ணிட்டுருக்குறீங்க?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேரக்காய் பண்ணிட்டு இருக்கிறேங்க.
0: இது எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க?
1: மேரக்காயில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு எல்லாம் போடுறது இல்லைங்க, ஏதோ ஒரு இங்கே ஒரு 5 சென்ட் அளவுக்குள்ள போட்டிருக்குறேங்க.
0: இதுக்கான முதலீடு அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க?
1: இதுக்கெல்லாம் முதலீடெல்லாம் அதிகமாக இல்லைங்க. இப்போ ஒரு விதை மட்டும் எடுத்து வைக்கிறேன்னா ஒரு விதை எடுத்து வச்சா அது கொடி மாதிரி வருங்க. தண்ணி கூட அதிகமாக அடிக்கிறதில்ல, நீர் பண்ணி அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஆனால் அதிகம் முதலீடெல்லாம் எதுவும் இல்லைங்க, மருந்தோ முதலீடோ எதுவுமே இல்லை.
0: நோய் தாக்குதல் பூச்சியோட தாக்குதல் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? அதில்
1: அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. பனி டைமில் வெயில் டைம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லா டைமும் நார்மலாக காய் வந்துட்டே தான் இருக்குதுங்க.
0: கொடி வருதுன்னா எப்படி பந்தல் மாதிரி போடணுங்களா இல்லை குச்சி தேவைப்படுங்களா?
1: இல்லை பந்தல் மாதிரி தான் போடணும்.

0: போடுங்க. கம்பி, இந்த ஒயரு கம்பி அந்த மாதிரி எல்லாம் கட்டி விட்டோம்னா பந்தல் தான் போடணும்.
1: இப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை முறை காய் பொறிக்கலாங்க?
0: வருஷம் பூராமே காய் பொறிச்சுட்டு இருக்கலாங்க. மழை டைமில், சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவு பொறிச்சுட்டு இருக்கலாம். வெயில் டைமில் பார்த்தா கொஞ்சம் ஈல்டு கம்மியாகும். ஆனால் எப்படி காய் எப்படி ஒரு நேரம் காயாவது இருந்துகிட்டே இருக்குங்க செடியில். செடிக்கிட்டி ஒரு மாதிரி காய் ரொம்ப பிடிக்கல அப்படின்னா அந்த அறுத்து விட்டாலும் கூட மறுபடியும் மழை டைமில் நல்லா மறுபடியும் தொலைஞ்சி வந்துடுங்க. வேற விதை வைக்கணுங்கிறது இல்லை, அந்த அறுத்து விட்டாலே போதும், மறுபடியும் முளைச்சி மறுபடி வந்துடுதுங்க. ஈரம் இருந்துச்சுன்னா நல்லா வந்துகிட்டே இருக்குங்க.
1: இப்போ நீலகிரியை பொறுத்தளவு எந்த பகுதிகளில் அதிகமான மேரக்காய் சாகுபடி இருக்குங்க?
0: அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பக்கம்லாம் அதிகமாக இல்லைங்க. இந்த பக்கையில் கூக்குளத்துற பக்கம், கோத்தகிரி, குன்னூர், தூது மட்டம், மஞ்சக்கொம்பு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு போடுறாங்க. ஒரு ஏக்கரை கணக்கு கூட போட்டு பந்தல் மாதிரி போட்டு அவங்க முதலீடு அதிகமாக வருஷம் போகிற மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க.
1: அதிகபட்சமாக ஒரு கிலோ வந்து என்ன விலைக்கெல்லாம் போகுங்குது?
0: அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 15-20, இது வருஷம்ல 22-25 கிலோ வரைக்கும் போகுங்க. கம்மின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாக்குள்ள, 8 ரூபாய், 7 ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி விலை போனாலே முதலீடு இல்லாமல் வரனால அது ஒரு நம்மளுக்கு ஒரு பயன் இருக்குதுங்க,
1: லாபகரமாக இருக்குங்க.
0: ஆமாங்க, லாபகரமாக தான் இருக்குது. எந்த மருந்து செலவு எதுவுமே இல்லைங்களே, சைடில் போட்டுட்டு அது பாட்டுக்கு வர்றது, நம்ம எடுத்துகிட்டு போனால் ஒரு லாபகரமாக இருக்குது.
1: மற்ற பயிர்களுக்கு கூடுதல் முதலீடு தேவை, ஆனால் இதுக்கு வந்து எந்த முதலீடுமே இல்லைன்றீங்க?
0: எந்த முதலீடுமே இல்லைங்க. ஒரு விதை ஒன்று வைக்கிறோன்னா விதை ஒன்று வந்துட்டோம்னா போதும், அந்தளவுக்கு அப்படியே கொடி நல்லா வந்து நல்லா காய் வந்துகிட்டே இருக்குங்க. நம்மளா போய் ஏதோ இது பண்ண காய் பொறிக்கிறதுக்கு மட்டும் நம்ம அந்த இடத்துக்கு போன போது வேற எதுக்கும் தேவையில்லைங்க.
1: இதுக்கு வந்து மார்க்கெட்டிங்லாம் எங்கேங்க? ஊட்டிங்களா இல்லை மேட்டுப்பாளையமா?
0: அதிகமாக போட்டிருக்கிறவங்கெல்லாம் வந்து பிக்கப் டென் கணக்கில் கொண்டு போகிறவங்கெல்லாம் மேட்டுப்பாளையம் தான் போகிறாங்க. நம்மள மாதிரி அளவாக போட்டு 5 சென்ட்டுக்குள்ளே போடுற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 துண்டு 1 துண்டு அது மாதிரி ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம ஊட்டிக்கு தான் போகிறாங்க. அதிகமாக ஒரு பிக்கப் டென் கணக்கில் ஆகிற மாதிரி இருந்தால் அதிகமாக மேட்டுப்பாளையத்துக்கு தான் போகிறாங்க. கூக்குள்துறை, கோத்தகிரி, குன்னூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பிக்கப்பில் வச்சு மேற்பாளையம் தான் போகிறாங்க. நம்ம அளவாக இருக்கிறதுனால இங்கே ஊட்டி பக்கம் போகிறாங்க.
1: இதுலேயும் வந்து ரகங்கள் இருக்குங்களா இல்லை ஒரே ரகமா?
0: இதில் ரகங்கள் நிறைய இருக்குதுங்க. இதுலேயே வந்து பச்சை மிரக்கான்னு சொல்லுவோம், ஒன்று வெள்ளை மிரக்காவும் சொல்லுவோம். இப்போ பச்சை மிரக்காலே எடுத்துட்டிங்கன்னா முள் அதிகமாக இருக்கும் அந்த மிரக்காவும் இருக்குது, அப்புறம் முள் குறைவாக அங்கங்கே இருக்கிற மாதிரி மிரக்கா இருக்குது, முள் இல்லாத மிரக்காவும் இருக்குது.
1: மிரக்கா வகைகளில் எது வந்து அதிகமான விலை போகுங்க?
0: அதிகமாக வேலை போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ முள் இல்லாமல் இருக்கிறது அதிகமாக போகுதுங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து முள் இருக்கிறது தான் வந்து சத்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மருத்துவ குணம் இருக்குது முள் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து நம்ம முள் இல்லாத தான் விரும்புகிறாங்க, ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து முள் இருக்கிறது தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க எடுக்கிறாங்க. தெரியாதவங்க முள் இல்லாமல் இருக்கிறது தான் அதிகமாக விற்பனை ஆகுதுங்க. அது போக முள் இருக்கிறது வந்து நம்ம அதிகமாக இங்கே யாரும் பயிரிடுறது இல்லை, ஏதாவது 1-2 மட்டும்தான் போடுறாங்க, மற்றதெல்லாம் முள் இல்லாத தான் அதிகமாக போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க.
1: மேரக்காய் சாகுபடி எந்த விதத்தில் லாபகரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க?
0: இப்போ மேரக்காய்னு பார்த்தீங்கன்னா முதலீடு இல்லை, மருந்து செலவு, ஸ்ப்ரிங்க்ளர் தண்ணி இருக்குது, ஆள் கூலி அந்த மாதிரிலாம் அதிகமாக எதுவும் இல்லைங்க. கிழங்கு போட்டோம், பீட்ரூட் போட்டோன்னா கிழங்கு எடுத்து அதுக்கு ஆள் கூலி கொடுத்து அதுக்கு தூக்கி வண்டி வரைக்கு கொடுத்து கம்சனு பொரு கூலி அதெல்லாம் பார்த்து எடுத்தோம்னா அது செலவு அதிகம். அதே நம்ம மேரக்காய் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ஆள் கூலி இல்லை, நம்மளே கார்க்கு போன நம்மளே எடுத்துடுறோம், தூக்கி நம்மளே வண்டியில் போடுறோம், எதுவும் இல்லை. அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் லாபகரமாக இருக்குதுங்க. இது பீட்ரூட்டு கிழங்கு இதெல்லாம் பார்த்தா செலவுகள் அதிகம், இது வந்து செலவுகள் கம்மி, இது மேரக்காய் கொஞ்சம் வருமானம் இருக்குதுங்க.
1: மலைப்பகுதிகளில் ஒரு சில கொடிவகை பயிர்கள் வளருது, அது மட்டும் இல்லாமல் சமவெளி பகுதிகளில் நிறைய கொடிவகை பயிர்கள் வருது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், என்னென்ன பயிர்கள்லாம் இங்கே வருங்க?
0: இங்கே வரக்கூடியதுமே அங்கே ஒரு சில வரதில்லைங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவக்காய், பீக்கங்காய், சுரக்காய் இதெல்லாமே அங்கே வருதுங்க. இங்கெல்லாம் வந்து வரதில்லை அதிகமாக. இப்போ நம்ம ஏதோ ஒரு செடி ரெண்டு செடி இங்கே வருதுங்க, நம்ம வீட்டு பசத்தில் வருதுன்னு போடுறோம், அது காய் வருதுங்களா? காய் எல்லாம் வரதில்லை. சும்மா பூ பிடிக்குது, பாவக்காய் செடி வருதுன்னு சொல்லி போடுறோம், அது வரதில்லை. அதே இது வந்து அங்கே வந்து எப்படின்னா அது ஒரு கிளைமேட்டு, சூடு கிளைமேட்டு. இங்கே வந்து நம்ம ஒரு குளிர்ச்சியான கிளைமேட் இருக்கிறதுனால இங்கே அந்த மாதிரிலாம் வரதில்லை. நம்ம மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா மசர்குடி பக்கம்லாம் கொஞ்சம் ஹீட்டானது தான், பிளேன்ஸ் மாதிரியே தான் இருக்குதுங்க. அதெல்லாம் மசர்குடி பக்கமெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வருது, வந்து எல்லாம் இங்கே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க.
1: மற்ற பயிர்களை காட்டிலும் குடிவகை பயிர்கள் வந்து லாபகரமாக இருக்குதுங்களா?
0: முதலீடு அதிகமாக இல்லை, மருந்து செலவு அதிகம் இல்லாதனால ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குதுங்க.
1: இது வரைக்கும் மலை காய்கறிகளில் கொடிவகை பயிர்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி சாகுபடி பண்ணுறீங்க, அதனால் என்ன வருமானம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் உங்களுடைய அனுபவங்களை எங்கள்

0: கூட பகிர்ந்துட்டீங்க, நன்றிங்க.
1: நன்றிங்க.
2: இதுவரை மலை காய்கறிகளில் கொடி வகை பயிர்கள் சாகுபடி குறித்து விவசாயி கே நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன். தொடர்ந்து ஒரு கிராமிய பாடல் கேட்கலாம்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: ஜாதிக்காய் சாகுபடி குறிப்புகள். ஜாதிக்காய் ஒரு மனமூட்டும் மரப்பயிர். இனிப்பு பொருட்கள், கேக், பிஸ்கட் முதலியவை தயாரிப்பதிலும் சில மருந்து பொருட்களுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து 300 முதல் 1000 மீட்டர் வரை உயரமுள்ள தோட்டங்களில் இதனை பயிரிட முடியும். இந்த மரங்கள் ஈரப்பசியுடன் கூடிய வெப்பமண்டல பகுதிகளில் சிறப்பாக வளர்ந்து பலன் கொடுக்கின்றன. ஜாதிக்காய் மரம் 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. ஜாதிக்காய் மரங்களை பயிரிட நல்ல வடிகால் வசதியுள்ள கரிசல் மற்றும் செல்வல் நிலப்பகுதி உகந்தவை. மக்கிய இலைகள், அங்கக்க பொருட்கள் நிறைந்த மண்ணில் இந்த மரங்கள் நன்றாக வளரும். வர்த்தக ரீதியில் ஜாதிக்காய் விதைகளிலிருந்து நாற்றுக்கள் உற்பத்தி செய்து நடப்படுகின்றன. ஒட்டுச்செடிகளும் தயாரிக்கலாம். ஒட்டுச்செடிகள் தயாரிப்பதற்கு மிரிஸ்டிகா, பெடமி மிரிஸ்டிகா, மலபாரிக்கா என்ற வேர்ச்செடிகளை பயன்படுத்த வேண்டும். ஒட்டுச்செடிகள் நாற்றுக்களிலிருந்து வளரும் மரங்களைப் போல பெரியதாகவும் விரைவாகவும் வளர்வதில்லை. ஆனால் ஒட்டுச்செடிகளில் பாலினம் அறியப்படுவதால் தேவையான அளவு பெண் செடிகள் பயிரிட வாய்ப்பு உள்ளது. எனவே நாற்றுக்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட மரங்களை காட்டிலும் ஒட்டுச்செடிகள் சிறந்தவை. ஜாதிக்காயில் ஆண் பெண் என இருவகை மரங்கள் உண்டு. ஆண் மரங்கள் காய்ப்பது இல்லை, பெண் மரங்களில் காய்கள் அதிகமாக பிடிக்கும். சில மரங்களில் ஆண் பூக்களும் சில பெண் பூக்களும் சேர்ந்து இருப்பதும் உண்டு. இதுபோல் மரம் ஒன்றுக்கு 50 முதல் 100 காய்கள் மட்டும் காய்க்கும். ஆனால் நன்கு பருவமடைந்த பெண் மரங்கள் சுமார் 1200 முதல் 1500 காய்கள் ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கக்கூடியவை. ஏப்ரல் மே மாதங்களில் தேர்வு செய்யப்பட்ட பெண் மரங்களிலிருந்து நன்கு விளைந்து வெடித்த காய்களை பறித்து மேல் பழப்பகுதி, பத்திரி இவைகளை எடுத்துவிட்டு விதைகளை அன்றே நன்கு தயாரிக்கப்பட்டுள்ள மேட்டு பாத்திகளில் 6 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகள் இருக்குமாறு நடவு செய்ய வேண்டும். அதன் பின் தினமும் பூவாளி கொண்டு நீர் பாய்ச்ச வேண்டும். ஒரு மாதத்தில் முளைக்கத் தொடங்கும். சுமார் 4 மாதங்கள் வரை விதைகள் முளைப்பது தொடர்ந்து இருக்கும். 6 அல்லது 9 மாத வயதுடைய நாற்றுக்களை பாலித்தீன் பைகளில் அல்லது சிறிய மண் சட்டிகளில் நட்டு நாற்றங்காலில் நிழற்பகுதியில் வைத்து அவ்வப்போது நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின் ஓராண்டுக்கு பிறகு நாற்றுக்களை நடவு செய்வதற்கு பயன்படுத்தலாம். 3 அடி ஆழம், அகலம், நீளமுள்ள குழிகளை 8 மீட்டர் இடைவெளியில் இருபுறமும் இருக்குமாறு வெட்டி அவற்றினுள் தொழு உரம், தோட்டத்து மண் இவற்றை கலந்து குழிகளை நிரப்பி வைக்க வேண்டும். பருவமழை தொடங்கும் போது நாற்றுக்களை நடவு செய்யலாம். நடவு செய்த இளஞ்செடிகளுக்கு நல்ல நிழல் கொடுக்க வேண்டும். வாழை, கிளைரெடிசியா போன்றவற்றை வளர்க்கலாம். நட்ட இளஞ்செடிகளுக்கு கோடையில் மட்டும் நீர்ப்பாசனம் அவசியம். சொட்டு நீர் பாசனம் அல்லது பானை வைத்து நீர் கொடுக்கும் முறையினை கடைபிடிக்கலாம். இளஞ்செடி மற்றும் மரத்தை சுற்றி பூமியின் மீது காய்ந்த இலை சருகுகளை பரப்பி ஈரப்பதத்தை பாதுகாக்க வேண்டும். இது மழைக்காலங்களில் மண் அரிப்பையும் தடுக்கும். முதலாம் ஆண்டு மரம் ஒன்றிற்கு தொழு உரம் 15 கிலோ, தழைச்சத்து 20 கிராம், மணிச்சத்து 20 கிராம், சாம்பல் சத்து 60 கிராம் என்ற விகிதத்திலும், வளர்ந்த மரங்களுக்கு தொழு உரம் 50 கிலோ, தழைச்சத்து 300 கிராம், மணிச்சத்து 300 கிராம் ஆகியவற்றை 2 போகமாக ஜூன், ஜூலை மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இட வேண்டும். மேலும் அசோஸ்பைரிலும் பாஸ்போபேக்டீரியம் ஒவ்வொன்றும் 50 கிராம் அளவில் உரமிட்ட 1 மாதம் கழித்து இடுதல் வேண்டும். ஜாதிக்காயில் பூச்சிகளும் நோய்களும் குறைவு. சாதாரணமாக மலைச்சரிவுகளில் ஒட்டுண்ணி செடிகள் காணப்படும். அவற்றினை வெட்டி களைய வேண்டும்.

இலைகளில் உள்ள சாற்றினை உறிஞ்சும் செதில் பூச்சிகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். காய்கள் வளரும் பருவத்தில் வெடித்து அழுகல் நோய் ஏற்படும். இது டிப்ளோடியா நட்டாலன்சிஸ் எனப்படும் பூசணத்தினால் ஏற்படுகிறது. இதனை போட்டோ கலவை அல்லது மான்கோசப் ஒருமுறை தெளித்து எளிதில் கட்டுப்படுத்தலாம். ஜாதிக்காய் மரம் நட்ட 7 அல்லது 8 ஆண்டு முதல் பலனுக்கு வரும். ஆனால் 20 ஆண்டிலிருந்துதான் முழு பலனும் கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜாதிக்காய் ஆண்டு முழுவதும் கிடைத்தாலும் 2 பருவங்களில் அதிகமாக கிடைக்கும். மார்ச் ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அதிக அளவு கிடைக்கும். ஜாதிக்காய் மரம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. ஜாதிக்காய் பழத்தோளிலிருந்து பழச்சாறு, ஜெல்லி, ஊறுகாய் முதலியன தயாரிக்கலாம். ஜாதிக்காய் விதை பருவத்திலிருந்து வாசனை தைலம் தயாரிக்கப்படுகின்றன. இவை சோப்புகள், மருந்து பொருட்கள், வாசனை புகையிலை தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஒரு மரத்திலிருந்து 1500 முதல் 1800 ஜாதிக்காய் அறுவடை செய்யலாம். 8 முதல் 10 கிலோ ஜாதிக்காய் கொட்டை, 400 முதல் 500 கிராம் ஜாதி பத்திரி கிடைக்கும்.

0: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி ஆர். முருகேசன். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி

0: உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக்கா கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருஜூரல் 7 ரன்னுடனும் சாரணாஷ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இரவு நேரத்தில் இனிமையான பாடல்கள் இசை, அந்த இசைக்கு வந்து நம்மளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கவலையாகட்டும், சந்தோஷமாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு துக்கமாகட்டும், இல்லையா, மற்றும் எந்த ஒரு ஃபீலிங்ஸுக்குமே வந்து இசை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இசையில் வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு தருணத்தில் கண்டிப்பாக உணர்ந்திருப்போம். ஸோ இந்த நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது

பணம் பத்தும் செய்யும், பசியை தீர்க்கும், தேவையை நிறைவேற்றும், மரியாதையை வாங்கி தரும். ஆனால் அன்பை வாங்க முடியாது, நிம்மதியை உருவாக்க முடியாது, உண்மையான உறவுகளை நிலைநிறுத்த முடியாது, எல்லாத்துக்கும் மேலாக இழந்த காலத்தையும் உயிரையும் திருப்பி தர முடியாது. பணம் முக்கியமல்ல, அன்புதான் முக்கியம் என்ற அருமை வரிகளுடன் நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதோ.

0: பாலகிருஷ்ணன் மற்றும் மது இவங்க கேட்ட அந்த பாடல் தான் விரும்பி கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார், சத்தியமங்கலம் தட்டாம்பாளையத்திலிருந்து கோயில் பழனிசாமி பேசுறேன் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எல்லாரும் எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க. மழை இருக்குது லைட்டா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: சார், தொங்கபட்சி படத்துல இருந்து கூட்டு வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சுங்கிற பாடல் சொல்லுங்க சார். கேட்டு ரொம்ப நாளாச்சு, ஊட்டி பண்புடை நேர்களோட நான் சேர்ந்து கேட்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றிங்க சார்,
0: ரொம்ப நன்றி. அதாவது நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8. அடுத்த பாடல் இதோ.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா ஆகியோர் பாடிய பாடல் ஆனந்தகுமி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். கேட்ட இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் ஊட்டி

மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 8:17. தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நிலைத்தான இருக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது விருப்பமான பாடல்கள் இடம்பெற நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள். உள்ளூர் நேயர்கள் 9344-9001-0318, வெளியூர் நேயர்கள் 9342-9001-0318, புதிய நேயர்கள் 8300-0019-1018 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300-0019-1018. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல இருந்து உனக்கு என்ன தானே அந்த பாட்டு.
1: ரொம்ப நன்றி, உங்களது விருப்பமான பாடல் இதோ.

0: குண்டல்பட் பகுதியிலிருந்து ராஜா மாணிக்கம் என்ற நேயர்களின் விருப்ப பாடலாக ஒழித்தது இளையராஜாவின் இசையிலும் குரலிலும் ஒழித்த பாடல் என்ன பெத்தரா சாத்திரை படத்திலிருந்து. நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நான் மகா தாராவரத்திலிருந்து பேசுறேன் சார். ஒரு நாளைக்கு ஊட்டியா பேசலாம் பைத்தியம் முடிச்சு நீங்க மத்தியானம் விட்டுட்டாலே இப்ப பிடிச்சிட்டேன்.
0: ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் முக்கியம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: வாழ்க்கை படத்திலிருந்து காலம் மாறலாம் காதல் பாட்டு.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: சரிங்க சார்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் ஆகியோர் குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
0: நேரம் 8:38. நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது விருப்பமான பாடல் இடம்பெற வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300019108. புதிய நேயர்களும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடல் கேட்கலாம். உள்ளூர் நேயர்கள் 9344901018, வெளியூர் நேயர்கள் 9342901018. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இரவு நேர இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில?
2: அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து குறிஞ்சி மலரில் அந்த பாடல்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில இன்றைய நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில வருது இதோ.

வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 8:43 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.

0: ஊட்டியிலிருந்து சங்கர் நிவேதா என்ற நேரின் விருப்பப்பாடலாக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள்.
1: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் அன்பர் பலரே, நாங்கள் நலம் தானா?
0: நான் நலமா இருக்கேன், உங்கள் நலத்துடன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நலமுடன், ஊட்டி எஃப்எம். இப்போது கோரிலூர்ல இருந்து உங்கள் ஒளிபரப்பு கேட்டுக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எம் பி ரவிச்சந்திரன், எனக்கு கண்ணோடு கண் என்கிற படத்திலிருந்து அலையலையாக என்கிற பாடல், அலையலையாக தமிழ்.
0: ரொம்ப நன்றி, உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில இணையது கேட்கலாங்களா?
2: நன்றி, வணக்கம் அன்பு.
0: நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

அஜய் ஊட்டியிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. இளையராஜாவின் இசையமைப்பில் மீரா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லே ஆகியோர் குரல் எழுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.

திரைக்கானத்தில் அடுத்த பாடலாக கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி இளையராஜாவின் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கோம். கேட்டு நினைந்திருங்கள்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசி. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு.

9:24 ஆகுது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா லதா மங்கேஷ்கர் குரல்ல கங்கை அமரனின் வரிகள்ல பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆனந்த் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருங்கள்.

திரைகணத்தில் அடுத்த பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் வாலியின் வரிகளில் அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கும். கேட்டு இணைந்திருங்கள்.

9:11 ஆகுது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா மனோ சித்ராவின் குரல்ல பிறை சூடன் வரிகள்ல பாடல் கேட்க இருக்கோம். ராஜாதி ராஜா திரைப்படத்துல இருந்து.

9:45 ஆகுது. திரைக்காணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்துவின் வரிகள்ல காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: 9:56 ஆகுது. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல பாஸ்கரன், கங்கை அமரன், இளையராஜா, ஜென்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். இளையராஜாவின் இசையில் அலைகள் ஓய்வதில்லை இத்திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கோம். கேட்டிணைந்திருங்கள்.
1: ஏய் கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா பாடி என் கப்ப கிழஞ்சே, எங்க அக்காபத்தை முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி வாண்டி அடி வாண்டி அடி வாடி என் கப்ப கிழங்க எங்க

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருப்பது ரவி வாசரிய அகில் பாரதிய சங்கீத சபா டெல்லி அஞ்சல்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 97%, பதிவான மழையின் அளவு 8.2 மில்லிமீட்டர். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 90%, பதிவான மழையின் அளவு 12.1 மில்லிமீட்டர். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் அறிவியல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு, எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம். செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், பி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம், முதல் பகுதி உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவனி. 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர்

ஏ லக்ஷ்மணன் அவர்கள் 7:25 பண்ணிச்செய்தி 7:30 உழவர் உலகம் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 8 பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்களின் உரை. மெலிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 கோவிந்தா பட்டாபிஷேகம் இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: to Antier Three Cities. In football, East Bengal FC have lifted the Durand Cup for a record 17th time, ending a 22-year wait for the prestigious trophy after defeating arch-rival Mohun Bagan Super Giants 4-1 in the final in Kolkata this evening. The India Meteorological Department, IMD, has issued an orange alert for very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Bihar, Odisha, East Madhya Pradesh tomorrow. Meanwhile, parts of the national capital received light to moderate rainfall. The weather agency predicted cloudy sky with a spell of very light to light rainfall at most places tomorrow. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஓடிஎஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.